0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஆத்தாடி ஆத்தாடி. நவீன் மாதவோட வாய்ஸ்ல நாமுத்துக்குமார் வரிகள் எழுத எஸ் எஸ் தமன்.

0: ரேடியோ சிடி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராகும் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. மே மாதம் 2ஆம் தேதி, பராபவ வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி, இன்று சனிக்கிழமை. கள்ளழகர் மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் அருளக்கூடிய ஒரு நிகழ்வு மதுரையில நடக்கக்கூடிய ஒரு நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே நாம கேட்கக்கூடிய பதில்கள் வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தலாம். வாழ்க்கைய நீங்க ஆசீர்வாதமா பாக்குறீங்களா, இல்ல ஒரு சுமையா பாக்குறீங்களா? குழந்தை வளர்க்கறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கு அந்த அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய தாத்தா பாட்டியும் ரொம்பவே கடினப்படுறாங்க. அந்த குழந்தையை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியல, அது ஒரு சுமையாக பார்க்கப்படுது. ஆனா எத்தனை பேர் வீட்டுல குழந்தைகள் ஆசீர்வாதமாக பார்க்கப்படுறாங்க. நம்ம கவலைப்படுறோம், அவசரப்படுறோம், ஒப்பிடுறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்பீடு செஞ்சு பாக்குறோம். ஆனா நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் சுமைகளாக நாம் பார்க்க தொடங்கின பிறகு வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் மிகுதியாக இருக்க முடியும்? இன்னைக்கு நீங்க யோசிக்க வேண்டியது, உங்களுக்கு நீங்க சுமையா நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில உதயராகும் நிகழ்ச்சிக்காக, நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
2: எம்எஸ் சுப்பலட்சுமி குரலில் கணேஷ பஞ்சரத்னம் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டி.

0: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. இன்று ஒரு கோவில் பக்கத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கோவில் கடலூர் மாவட்டம் மேலக்கடம்பூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கரக் கோயிலான் தன் கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடின இந்த பாடல் இந்த கோவில்ல வீற்றிருக்கக்கூடிய இறைவனை குறித்தது. தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை ஸ்தலங்கள்ல இது 34வது ஸ்தலம். இந்த கோவிலுக்கான ஸ்தல வரலாறு, நீங்க பார்க்கடல் அமுதத்தை கடைந்த தேவர்கள் விநாயகரை வணங்காம அதை சாப்பிடலான்னு போயிருக்கிறாங்க. இதை பார்த்த விநாயகருக்கு கோபம் வந்துருச்சு. தேவர்களுக்கு தெரியாம அமுத கலசத்தை எடுத்துட்டு போயிட்டார். கடம்ப வனமா இருந்த இந்த ஸ்தலத்தின் வழியா அவர் போறப்ப கலசத்துல இருந்த அமிர்தத்துல ஒரு துளி இந்த தரையில விழுந்து அந்த இடத்துல சிவன் சுயம்புலிங்கமா எழுந்தருள்றார். தன்னுடைய தவற உணர்ந்த இந்திரனும் தேவர்களும் இங்க வந்து விநாயகர் கிட்ட மன்னித்து அருளுமாறு வேண்டாங்க. அவர் சிவன் கிட்ட வேண்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார். அதன்படி இந்திரன் சிவனை வேண்டுனா இந்திரனுக்கு அமுத கலசத்தை கொடுத்து அருள் புரிந்தார். இங்கேயே அமிர்தகடேஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் பெற்றார். தேவர்களுடைய தாயான அதிதி தன்னுடைய மக்களுக்கு அமிர்தம் கொடுத்து அருள் செய்த அந்த அமிர்தகடேஸ்வரரை வணங்கிட்டே வர்றாங்க. தினந்தோறும் தேவலோகத்திலிருந்து இங்க வர்றத இந்திரனுக்கு வந்து ஒதுருமா தினந்தோறும் தேவலோகத்திலிருந்து இங்க வர்றத இந்திரன் விரும்பல. அதனால இங்க இருக்க சிவனை கோவிலோட இந்திரலோகத்துக்கு எடுத்துட்டு போகலான்னு எண்ணி கோவிலை தேர் வடிவிலேயே மாற்றினான். கோயிலை இழுத்துட்டு போக முயற்சி செய்யறப்பதான் விநாயகர் தேர் சக்கரத்தை தன்னுடைய காலால மிதிச்சுக்கிட்டார். இந்திரன் எவ்வளவோ முயன்றும் ஒரு அடி கூட நகர்த்த முடியல. விநாயகரோட செயலை பார்த்த அவன் தேரை எடுத்துட்டு போறதுக்கு வழி விடுங்கன்னு கேக்குறான். விநாயகர் அவன் கிட்ட கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சா நீ தேரை கொண்டு போகலான்னு சொல்றார். இந்திரன் ஆணவத்தோட லிங்கம் செய்தான். ஆனா எல்லா லிங்கங்களும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பின்னப்பட்டுச்சு. ஆனா தவற உணர்ந்த இந்திரன் அமிர்தகடேஸ்வரரை வணங்கினான். 1000 முறை தன்னுடைய நாமத்தை சொல்லி ஒரு லிங்கத்தை செய்யும்படி கடவுளும் சொல்றான். அதன்படி இந்திரன் ருத்ர கோடீஸ்வர லிங்கத்தை செஞ்சான். சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்து நான் இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு பதிலா நீயே இங்க வந்து என்னை தரிசிக்கலாம்னு சொல்ற. இந்திரனும் அதை ஏத்துக்கிட்டு தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டான். தினசரி இந்திரன் இங்க வந்து பூஜை செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில உதயராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க உதயராகும் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு மதுரையில நடக்க போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டூக மகரிஷிக்கு கல்லழகர் பெருமான் சாப விமோக்ஷனம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்க போகுது. மண்டூக மகரிஷி அப்படின்னா யாருன்னா, சுதபஸ் அப்படிங்கிற முனிவர் நூபுர கங்கையில தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறார். பெருமாளுடைய ஞாபகத்துல இருக்கிறார். அந்த சமயத்துல துர்வாச மகரிஷி எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆவார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய பரிவாரங்களோடு அந்த வழியா வர்றார். பெருமாளையே நினைச்சிட்டு இருந்த முனிவர் இந்த துர்வாச மகரிஷி வந்ததை கண்டுக்கல, கவனிக்கல. இதனால ஆத்திரம் அடைஞ்ச துர்வாசர், நீ மண்டூகமா இருக்க, நீ மண்டூகமாவே போயிரு அப்படின்னு சாபம் விடுறார். மண்டூகம்னா தவளையாக. உடனே தவளையாகி போன சுதபஸ் முனிவர் சாப விமோசனத்துக்கு என்ன வழி, நான் பெருமாளை மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் உங்களை பாக்கலையேன்னு. அதற்கு துர்வாச முனிவர், வைகை தீர்த்தங்கரையில நீ தவம் பண்ணிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அழகர் அங்க வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு அதற்கான வழியையும் சொல்றார். அதன்படியே வைகை கரையில தவம் பண்ணிட்டு இருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்கறதுக்காக கள்ளழகர் வைகையில இறங்குனதா புராணங்கள் சொல்லுது.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.

0: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
2: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் மக்கா கிழங்கு தப்பா, மதுச்சியம்பாலா குரல்ல, மதுச்சியம்பாலா வரிகள்ல, இசை யுவன் சங்கர் ராஜா.
3: மக்க

டைம் எக்ஸாக்டா 7:00 நாலு நிமிஷம் ஆயிடுச்சு. ரேடியோ சிறி 91.1 கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், ஹாப்பி மார்னிங் சொல்லிக்கிறது ரேடியோ சிறி பரத். வந்துட்டு அடுத்த நாலு மணி நேரம் கூட தான் ஷோக்கிக்க போறீங்க. கலக்கலான காலை, கலர்ஃபுல் வேலை, வாரத்தோடைய 6வது நாள் சாட்டர்டேல இருக்கிறோம், மாசத்தோடைய 2வது நாள்ல இருக்கிறோம், மே 2. இன்னைக்கு யாரில் ரொம்ப ஸ்பெஷலான டேவோ அவங்க எல்லாருக்குமே மெனி மெனி மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ரே. மே மாசத்துல இருக்கிறவங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 4 முடிஞ்சு மேல இருக்கிறமா? சரி, ரைட்டு, சரி, ஷோக்குள்ள போறோம், நிறைய பேசலாம், தொடர்ந்து ரேடியோ சிறி கேளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான அம்சமான அரட்டி விடுற மாதிரி நாளாக அமைகிறதுக்கு ரேடியோ சிட்டி பரத்தினுடைய வாழ்த்துக்கள். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. குட் மார்னிங்.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oily நிறைவான சமையல் கொடுக்கற we right sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, we right sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
2: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
3: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
4: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
3: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
4: ஆனா பிரைஸ் எப்படி?
3: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
4: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
5: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor last from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
6: Parambariyam marala, nambikkai marala, ana Anna Saalaiku pudusa perusa oru brahmandamana adaiyalam varudhu.
7: All new VBJ Anna Saalai showroom. Oru parichayamana peyar ippo anda vaanathukku edra uyandhu nikkudhu. Adhe parambariyam, adhe nambikkai. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
7: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
9: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
7: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
1: பெருசாலாம் கூட்டம் இல்லைங்க, ரோட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச லாங் வீக்கெண்ட் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பார்த்து வண்டி ஓட்டிட்டு போங்க, ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி விரட்டி போகாதீங்க, சிக்னல்லாம் ஓபே பண்ணி வண்டி ஓட்டுங்க. சரியா, தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: Presenting Your Body is Wonderland. Sung, written and composed by John Mayer. Catch the vibe on Radio City.
2: We

0: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் தான் பேசிட்டு இருக்கேன். பாட்டு கேட்டு முடிச்ச உடனே இப்போ டைம் ஃபார்
1: ரேடியோ சிட்டி
2: ஹெல்த் டாக்.
3: ஹாய், நான் உங்க ஃபுட் கோச் பிரியங்கா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சுகர் பத்தி பேசுறோம், சக்கரை. சோ இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சக்கரைன்னு வாங்க போனோம்னா ஒயிட் சுகர் இருக்கு, ப்ரௌன் சுகர் இருக்கு, ஹனி, ஜாகரி, எத்தனையோ டைப்ஸ் ஆஃப் சுகர் இருக்கு, கலர் கலரா இருக்கு. ஸோ இதுல எது பெட்டர்? நம்ம இப்போ இவ்வளோ நாளாக ஒயிட் சுகர் தான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம் எல்லார் வீட்லேயும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் காமனாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் அப்படின்ற பேரில் நிறைய ப்ரௌன் சுகர், ஹனி, பனவெல்லம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எது பெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒயிட் சுகர் அப்படிங்கிறது இஸ் ப்ராசஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரௌன் சுகர் தான். என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அயன் காம்பனன்ட் இருக்குது. நம்ம ஜாகரியிலேயே பார்த்தீங்க வெல்லம் இருக்கு இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அயன் காம்பனன்ட் மினரல்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஒயிட் சுகர் கம்பேர் பண்ணும்போது ப்ரௌன் சுகர் ஏன் பெட்டர் அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸிங் கம்மி, ப்ராசஸிங் கம்மியை விட கொஞ்சம் மினரல்ஸ்லாம் அதில் இருக்குது. அட் த சேம் டைம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணியே ஆகணுமா? உங்களுக்கு அதுதான் இருக்குது அப்படின்னா அதை சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். பட் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெல்தியர் ஆப்ஷன்,
1: அவ்வளோதான்.
2: Health Talk. Yono SBI Cricket ka blockbuster.
4: தயாராகுங்க, இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
10: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
11: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
12: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
13: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
14: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
16: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல கின்வாரி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 425

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
2: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
1: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
2: ஆனா பிரைஸ் எப்படி?
1: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
2: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
3: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK Vilas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ko munnadi ippove book panunga. Call 8807-11-2200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
4: Ippove 3 maasam kaathirukkanuma. AU Small Finance Bank Savings Account irundha ovvoru maadhamum interest unga account la 6.75% varai higher interest. Melum super offers um kuda. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
5: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: என்ன
10: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
11: கஜினி 2 சார்.
12: யா சார், இத சொன்ன உடனே உங்ககிட்ட அடி வாங்கி கடைசி நானும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ல போயிடுவேன். ஒரு கவுண்டர் போடுவீங்கல்ல?
13: சேச்சே, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் சின்ன தப்புக்கு தாண்டி.
14: உனக்கெல்லாம் பர்மனண்டா கோமா தாண்டி மவனே.
13: சொல்லு, சொல்லி தொலை.
12: வில்லனை அழிக்கணும்னு போனப்ப அங்க டபுள் ஆக்ஷன் பார்த்து டென்ஷன் ஆகி மறந்து மறந்து எப்படியோ ரெண்டு பேரையும் ஜெயிச்சிட்டு வர்றப்ப சின்ன பொண்ணு ஒன்னு பார்த்து சிரிக்கிற மாதிரி முடியும் சார் பார்ட் 1. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் சார் பார்ட்டோ. அந்த குழந்தை சிரிச்சிட்டு போறப்ப நெக்ஸ்டா வர அந்த குழந்தையோட அம்மாவும் பார்த்து சிரிக்கிறாங்க சார். இத பார்த்த நயன்தாராவுக்கு டவுட் சார்.
13: ஒருவேளை கல்பனா மாதிரி இன்னும் எத்தனை பேத்த லவ் பண்ணிட்டு மறந்துருப்பானோன்னு நயன்தாராவுக்கு டவுட் வந்துருது சார்.
15: படத்துல வர ஹீரோக்கும் இதே பிரச்சனையா
12: சார்? டவுட் வந்த உடனே அதை கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது வேற டைரி கிடைக்குமான்னு தேடுறாங்க சார்.
14: அப்போ ஒரு பெட்டி ஃபுல்லா டைரி கிடைக்குது சார்.
12: ஒரு டைரியில சூர்யா பாலிட்டிஷியனா இருக்கு, ஒரு டைரியில போலீஸா இருக்காரு, இன்னொன்னுல டைமண்ட் கடத்துறவரா இருக்காரு, இன்னொன்னுல மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்காரு, இன்னொன்னுல வாட்ச் மெக்கானிக்கா இருக்கு.
14: ஏகப்பட்ட லவ் சார், ஏகப்பட்ட லவ்.
12: இதெல்லாம் என்னைக்காவது திருப்பி படிச்சா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் எரிச்சிடறாங்க சார் நயன்தாரா.
13: ஏன் சார், இப்ப அந்த நெருப்பை இங்கேயும் கூட என்னையும் எரிச்சிடறேன்னு கவுண்டர் போடுவீங்கல்ல
14: சார்? சார் சார் என்ன தூக்கிட்டீங்க?

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: சாய் அபியங்கர் இசையில பால் டப்பா வரிகள்ல சாய் அபியங்கர் பால் டப்பா தீப்தி சுரேஷ் குரல்ல கேட்டுட்டு இருக்கீங்க ஊரும் பிளட் ரேடியோ சிட்டில.

0: பாசிட்டிவிட்டி வித் ரேடியோ சிட்டி.
1: நாம ஒரு இமோஷனலா ஒரு விஷயம் செய்யும் போது இது மூளையா மனசான்னு தெரியாது. அதான் நீங்க கேட்ட அருமையான கேள்வி, தெரியாது. அப்ப என்ன பர்மன் செய்யணும், உணர்ச்சியில முடிவெடுக்கூடாது. உணர்ச்சியில முடிவு எடுத்தீங்கன்னா அது இதயம் சொல்றது கேக்குறது. கொஞ்ச நேரம் அதை விட்டுட்டு திருப்பி கேட்கும்போது அறிவு வேலை செய்யும். அப்படின்னா என்ன பரமசன், நீங்க உணர்ச்சியில இருக்கும்போது, உணர்ச்சி வசப்படும் போது அறிவு வேலை செய்யாது, கோவப்படும் போது அறிவு வேலை செய்யாது, காமம் அதிகமாகும் போது அறிவு வேலை செய்யாது. அதனாலதான் காதல் கண்ணை மறக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணுங்கிறது அவங்க சொல்றது அறிவு, அந்த நேரத்துல வேலை செய்யாது. கொஞ்சம் உங்களை விலக்கி வைங்க. அப்ப உணர்ச்சியே இருக்கக்கூடாதா, உணர்ச்சி வேணும், காதல்ங்கிறது உணர்ச்சி. நாலு பேருக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை மாறணும்னு நினைச்சு மலச்சின்னு ஆரம்பிச்சுனா அது உணர்ச்சி. நான் இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஆர்ஜியா உட்காந்து நாலு பேருக்கு மக்களுக்கு என்னோட குரலை யூஸ் பண்ண முடியுமா, நீங்க முடிவெடுத்தீங்களா, அது உணர்ச்சி இல்ல. இந்த நிறுவனம் தொடங்குறது உணர்ச்சி, உணர்ச்சி இல்ல. காதல்ங்கிறது உணர்ச்சி, பக்திங்கிறது உணர்ச்சி, எல்லாமே உணர்ச்சி. இப்ப மனுஷன் உதர்ச்சி உணர்ச்சி இல்லைன்னா ரோபோவா இருப்பான். டாக்டர் ரோபோன்னு ஒரு படத்துல ரோபோவுக்கே உணர்ச்சி வந்துடும், ஐவான் சனா டாட்டுங்க, அதுவே உணர்ச்சி தான். இப்ப உணர்ச்சி வேணும், ஆனா உணர்ச்சி தூண்ட அறிவு வழியா முடிவு எடுத்தனா என் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வெறும் உணர்ச்சி தூண்ட உணர்ச்சி வழியாவே நான் முடிவு எடுத்தனா என் வாழ்க்கை மிருகமாயிடும். அப்படின்னா பரமன், உணர்ச்சியால காமம் அறிவு வழியா செயல்படுத்தப்படும் போது அது தாம்பத்தியம், காமம் உணர்ச்சி வழியா செயல்படுத்தும் போது அது கற்பழிப்பு, பசி அறிவு வழியா செயல்படுத்தும் போது அது என்ன ஆயிடுது, சரியான உணவு முறை. அத உணர்ச்சி வழியா செயல்படுத்தும் போது கண்டதை சாப்பிட வேண்டியது. தட்ஸ் கோயிங் டு ஸ்பாயில் மீ. பொழுதுபோக்கு உணர்ச்சி வழியா செயல்படுத்தும் போது மைண்ட்லெஸ் டிவி வாட்சிங். அது அறிவு வழியா செயல்படுத்தும் போது எனக்கு திருஷ்யம் டூ பாக்கணும், அது எப்படி இருக்குன்னு பாக்கணும், நான் சூஸ் பண்றேன் எதை பாக்கணும்னு. சோ அப்போ உணர்ச்சி வேணும் நமக்கு, பசிங்கிறது உணர்ச்சி, இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பசிங்கிற உணர்ச்சி இல்ல, நான் எதை சாப்பிடணும்னு தீர்மானிக்கிறது அறிவு. சோ உங்களுக்கு ரெண்டுமே வேணும். அப்ப என்ன செய்யணும், உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்காம இந்த முடிவு எடுக்கணும். லெட்ஸ் வெயிட். மை ஜிந்தகின்னு ஒரு படம் வந்தது, ஷாருக் கான் நடிச்ச படம். அதுல அலியா பட் வந்து அந்த சைட்ல இருப்பாங்க, உறவுகளுக்குள்ள ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும், அப்படியே டைப் பண்ணுவாங்க அந்த சீன்ல, அப்படியே ஒரு டைப் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல, அவனை பத்தி நீ இப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, நீ வரியா போறியான்னு எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நிறுத்துவாங்க. அப்படியே இருக்கும் அந்த சீன், ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. அந்த ரெண்டு நிமிஷத்துல, ரெண்டு நிமிஷம் கழிச்சு யோசிக்கும் போது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படியே கிளிக் பண்ணிருந்தாங்கன்னா அந்த படம் மாறி இருக்கும். அப்ப என்ன சொல்றான், உணர்ச்சியில முடிவு எடுக்கும் போது முடிவு எடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாத ஜஸ்ட் ரிலாக்ஸ், இது சரியா தப்பானா அப்ப தெரியாது, அதுக்கப்புறம் முடிவு எடு. கிராமத்துல சொல்லுவாங்க இது எப்படின்னா, ஆகும்போது எல்லாமே நல்லதா தெரியும், ஆகாத போது எல்லாமே பொல்லாததா தெரியும். அதே ரிலேட்டிவ் தான், நான் உணர்ச்சியில இருக்கும் போது என்ன ஆயிடும், எல்லாமே எனக்காக தான் பண்றாங்கன்னு தோணும், கோபத்துல இருக்கும் போது எல்லாமே பொல்ல, ரெண்டுத்தையும் விட்டுட்டு நடுநிலைமையான ஒரு முடிவு, அதான் புத்தா பாத், மிட் பாத், நடுவில் இருக்கிறது. சோ உணர்ச்சியா அறிவா, ஒரு உணர்வு வருது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இல்ல எனக்கு வெயிட் பண்ணா தப்பாயிடும் தோணுது, எனக்கு உடனே எடுக்கணும், அப்ப அறிவு வேலை செய்யுது, தப்பானாலும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு அறிவு சொல்லுது, அப்ப நீ இறங்க. இப்ப நான் ப்ரொபோஸ் பண்ணி ஆகணும், ப்ரொபோஸ் பண்ணிட்டு யூ நோ வாட் டு டு, அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கேன், இப்பயே வாங்கினாதான் உண்டு, உணர்ச்சியில நான் முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கும்போது உனக்கு தெரியும், ஒரு வேலை இது போச்சுன்னா நான் என்னலாம் செய்யணும்னு உனக்கு தெரியும். அப்போ உனக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பாதகங்கள் கம்மியா இருக்கும். யூ வில் பி ரெடி டு
0: ரேடியோ சிட்டி. பாசிட்டிவிட்டி வித் ரேடியோ சிட்டி. Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more. Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.
2: அனிருத் ரவிச்சந்திர மியூசிக்ல நிகிதா காந்தியோட வாய்ஸ்ல ஹேசன்பர்க் வரிகள்ல ஆர்டினரி பர்சன் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: Radio Serial, நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத matches and hidden stories, players in real reaction, கொஞ்சம் controversy, locker room and gossips and full on fun moments. மொத்த இந்தியாவும் கேட்க போகுது. Only on Radio City. Cricket Blockbuster.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: எல்டியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
15: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
4: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
7: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, M.Com, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. விசிட் செயின்ட் தாமஸ் காலேஜ்.com.
8: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
9: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்குரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800+ ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
10: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
11: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
3: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
4: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் specialized data analytics and cyber specialist courses படிக்கலாம். degree and course certificate சேர்ந்தே கிடைக்கும். call 044-611-6399.
6: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU small finance bank savings account இருந்தா ஒவ்வொரு மாதமும் interest உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை higher interest, மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
7: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
8: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
9: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
10: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
9: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
10: ஆனா பிரைஸ் எப்படி?
9: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
10: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
11: 2, 3, and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் will last from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807-112200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
12: Padicha odane nalla vela kadikkanuna nalla college choose pananum.
13: NAC A+ accredited petra Coimbatore 100 feet road St Thomas College choose pannunga. TA English, BCom, Biscom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc pondra best courses oda experienced faculties um irukanga.
14: அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூம்க்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
15: கூட்டுறவு.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
3: தாமரை வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் அண்ட் வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு மறக்குமா நெஞ்சம் ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிரி 91.1 கேட்டு இருக்கிற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். நேத்து மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேத்து டெல்லிக்கும் ராஜஸ்தானுக்கும் மேட்ச் நடந்துச்சுங்க. சென்னை மேட்சை தவிர மற்ற எல்லா மேட்சுமே வேற லெவல்ல இருக்குதுங்க. என்னன்னா, ஒரு டீம் 230 அடிக்குது, அதை இன்னொரு டீம் என்னன்னா ஈஸியா சேஸ் பண்ணுதுங்க. அதுதாங்க புரிய மாட்டேங்குது. நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 450+ ரன் ஸ்கோர் பண்ண ஒரு மேட்ச். என்னன்னு பார்த்தா, நம்ம ராஜஸ்தானுக்கும் டெல்லிக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் பேட்டிங் பண்ணாங்க, ஜெய்ஷ்வால் 6-4 அவுட் ஆனார். ஆனால் அதுக்கப்புறமா ஜுரேல் அப்புறம் பராகோடைய பார்ட்னர்ஷிப் இருக்கு பாருங்க, இங்கேயோ கொண்டு போயிருச்சு. ஜுரேல் 42, பராக் 90, அதுக்கப்புறமா ஃபெரேரா அவரும் ஒரு 47. ஸோ மொத்தமாக 225 அடித்தாங்க. கேபிட்டல்னால அதை நம்ம ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா அவங்க 5 பால் பாக்கி இருக்க 226 ரன் எடுத்து நேற்று வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் மேட்சை ஜெயிச்சிருக்கிறாங்க டெல்லிங்க. டெல்லி டீம் பத்தி சொல்லணும்னா, நிசாங்கான் கே எல் ராகுல் கன்சிஸ்டன்டா விளாடுறாரு. நிசாங்கான் நேற்று வெளுத்துப்பட்டாருங்க. ஆமா, யாருமே எதிர்பார்க்கல, ஏன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. அவர் 62, இவர் 75, அப்புறம் வந்து ராணா ஒரு 33, அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்மா ஒரு 25 அப்படின்னு சொல்லி அந்த 226 அடிச்சிட்டாங்க. 5 பால் பாக்கி இருக்க 7 விக்கெட் வித்தியாசத்தில் நேற்று மேட்சை முடிச்சிட்டாங்க. மொத்தத்தில் டெல்லி இருந்து ஜெயிச்சிட்டாங்க. 230-26 அடிக்கிறாங்க, சலசமி 75 ஆள் அவுட்டாராங்க. புரியல டெல்லி டீமை பத்தி நம்மளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஸோ மொத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு யார் யாருக்கு மேட்ச், என்ன மேட்ச்ன்றத பத்தி பேசலாம். தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க. ரேடியோ சிரி பரத்தையும் கூட
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர் கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விட்டாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பாக்கெட்ல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: powered by
1: healthy சாப்பிடுறنا கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் oilயே நிறைவான சமையல் கொடுக்கற we right sunflower oil இருக்கு 101 quality checks பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம் கொஞ்சம் ரைட்டா யோசிங்க we right sunflower oil வாங்குங்க
2: luxury motorcycle partner harley davidson x440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra thangamanga aarambikkalam. NAC DigiGold app ay download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: Paraparanu odu the city. Yenga RJ's rombo witty. And around the clock non-stop pa. Unga funnukku naanga guarantee.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
6: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
7: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
8: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
9: எஸ் மேடம், சொல்லுங்க.
8: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
9: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
8: எங்களுக்கு 6 AC வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
9: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 voltage இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 1-ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
8: வாவ், சூப்பர்.
9: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
9: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
10: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
8: We have no branches.
9: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
3: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
11: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
3: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO approved ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க. ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட்

0: Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
1: Oru 10 vayasu paiyan repeated chest infections na Rainbow Children's Hospital ku kootittu vandirukanga. Detailed diagnosis la dhaan therinjathu avan chest la oru periya germ cell tumor. Breathing kuda affect பண்ற அளவுக்கு ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் டீம் கேர்ஃபுல் பிளானிங்கோட காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சக்சஸ் ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு.
2: அட்வான்ஸ்ட் கேர், ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், குட்டி லைஃப்ஸ்க்கு ட்ரஸ்டட் கேர்.
3: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
4: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
6: டாக்டர், அதிகமா IBS, fatty liver குறித்து கேள்விப்படுறோம், இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா?
7: Fatty liver ஆ இருக்கட்டும், ஓவர் வெயிட்டா இருக்கட்டும், அசிடிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம். டயட்ரி மாடிபிகேஷன்லயும் கரெக்டான டைம்ல ஃபுட் சாப்பிடுறதுனாலயும் இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம்.
5: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644. எல்லாரும் BE BTech க்கு ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
8: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரினல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446116299.
9: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல?
10: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
9: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
10: ஆனா பிரைஸ் எப்படி?
9: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
10: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
11: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807112200. Rara number TN29 building
12: 0069-2024.
13: TNC
12: apply.
13: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
14: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் பேசிட்டு இருக்க. டிராபிக் அப்படின்னு சொல்லோம்னா சிட்டியில பெருசாலாம் டிராபிக் இல்லைங்க. ஒரு சில இடங்களில் டிராபிக் இருக்கு, ஒரு சில இடங்களில் டிராஃபிக்ல பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போங்க. சரியா, எது எப்படியோ டிராபிக் இருக்கோ இல்லையோ நம்ம சீட் பெல்ட் போட்டு சிக்னலை உபயோக பண்ணி வண்டி ஓட்டுவோம். ஓகே, தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பரத்தை கூட குட் மார்னிங்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகடம் PCR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு வால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
15: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
16: Hey, you are looking so cool, ya.
17: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyum cool-a irupa.
18: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
19: Namma Tamil Nadu Mercantile Bank la 567 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.75% vatti matrum 456 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.6% vatti. TNC apply tharpodu anaivarum pudhi உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
3: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் BCOM அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், BCOM ஜெனரல், BCOM கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
6: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு
4: 9043726697.
15: Mercury, best space comfort and community come together. Price hike munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 006920204. TNC apply.
20: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
21: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574817.
22: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
23: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம், NAAC A grade certified autonomous college.
24: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
25: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
26: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
27: எஸ் மேடம், சொல்லுங்க.
26: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியட்டா மாத்தணும்.
27: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 degrees இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
26: அப்போ பழைய ஏசி?
27: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசிய ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரும். அதோட 3 meter காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
26: ஈஸியா ஏசிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்ன்னு எல்லாரும் சொல்றாங்க.
28: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
26: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
29: சார் சார், என்ன ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
30: ஓ நோ, பார்த்து பிரேம் குமார் வந்துட்டானா?
31: பிரேம் குமார்
30: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
29: மௌன ராகம் 2 சார்.
30: ஒழுங்கா மட்டும் சொல்லல,
29: இனிமே நீ எப்பவுமே மௌனமா தான் இருக்கணும், பாத்துக்க.
30: சார் சொல்லி முடிச்சா மௌன ராகம் 3 கேப்பீங்க சார்.
29: சொல்லு சொல்லி தொல.
30: டைவர்ஸ் பேப்பரை கீழ்ச்சி போட்ட ரேவதி ஓடி போய் ட்ரெயின் ஏற மோகன் பின்னாடியே ஓடி உருண்டு ட்ரெயினை நிறுத்தி ரேவதிய தூக்கிட்டு வர்ற இடத்துல முடியுது சார் ஃபர்ஸ்ட் பார்ட்.
29: அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார்.
30: இவங்க ஒண்ணு சேர்ந்ததுல ரேவதிய லவ் பண்ற கம்பளி பூச்சிக்கு வருத்தம் சார்.
29: கம்பளி பூச்சி ரேவதிய லவ் பண்ணுதா?
30: என்ன
29: பட்ஜெட்
30: இருக்கட்டும், இங்க ஒரு கொசு தொலை தாங்க முடியல.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு நல்லா இருந்துச்சு இல்ல, அப்படியே சூதிங்கா இருந்துச்சு பாத்தீங்களா. பாட்டு எப்படி நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி தூக்கமும் நல்லா இருக்கணும் சரியா. தூக்கம் நல்லா இருந்தாதான் நம்மளால அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ண முடியும். எல்லாமே தூக்கத்துல இருக்கு. ஸோ நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மேட்ரஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்போம். மேட்ரஸ் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துல வருது பெப்ஸ் தானே, ஏன்னா இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ். ஸோ அப்படிப்பட்ட பெப்ஸில் வந்துட்டு அர்டீன் ப்ளஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரஸ் கொண்டு வந்துருக்காங்க. இது என்ன அர்டீன் ப்ளஷ், இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 5-star லக்ஸுரி மேட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அர்டீன் ப்ளஸ், அர்டீன் ப்ளஷ் அப்படின்றது. அண்ட் இதில் வந்து ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்கு, அதாவது ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் மேட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அன்இன்டரப்டட் ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு பாக்கெட் அண்ட் இன்னர் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ அது வந்துட்டு இண்டிபெண்டாக ரெஸ்பாண்ட் ஆகிறனால ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும், இப்போ நம்ம பெட்டில் படுத்து உருள் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்டுக்கும் கிடைக்கும்.
1: Yono SBI Cricket Ka Blockbuster.
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
1: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
3: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
4: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பாக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN ப்ரோமோட்டர்ஸ்.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
8: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: Pets Italiano Living இப்போது அப் டு 14999 ஃபிளாட் டிஸ்கவுண்ட் மற்றும் ஃப்ரீ பீஸ் உடன். கண்டிஷன் அப்ளை.
2: Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
6: 9 years of care. பிஹா ஹாஸ்பிடல் anniversary offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation, just 2999. Mammogram க்கு 50% discount. இன்னைக்கே புக் பண்ணுங்க.
7: பிஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர் ஈஸ்ட்.
8: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்க சைபால்.
9: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
10: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
11: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
12: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
11: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
12: ஆனா பிரைஸ் எப்படி?
11: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. A new tower is sale-ku open.
12: Wow, in the chance I miss pannida koodadra.
13: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807-112200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
14: Hey, you are looking so cool, ya.
15: Haama, summer heat beat pannradukku namba Snehalaya Silks la classy-a, fancy-a, different டிஃபரெண்டா சூப்பரான சம ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
16: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
17: Parapara new ode the city yenga RJ's rombo witty and around the clock non stop pa unga fun ku nanga guarantee
18: radio city radio city
19: nadi narambellam chennai city fm on radio city 91.1
20: அர்மான் மாலிக் மற்றும் சாஷா திருப்பதி குரல்களில் கோசேஷா வரிகளில் லியோன் ஜேம்ஸ் இசையில் உன் காதல் இருந்தால் போதும் பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு உடனே நம்ம லைஃப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம், இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்லாம் யோசிப்போம்ல. அது வந்து எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ், இன்னும் கொஞ்சம் காம் பட் கனெக்டடா, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல் வேணுன்றதா நம்ம எல்லாரோட யோசனையாக இருக்கும். அப்போதான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்த விஷயம், சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது ஓஆர்ஆர் பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஆர்ஆர்னா சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு. இது ஜஸ்ட் ரோடு இல்லைங்க, சென்னையோடைய ஃபியூச்சர் பேக் போன்னே சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், அம்பத்தூர் சைடில் பல பெரிய இண்டஸ்ட்ரி ஹப் இருக்கு. அதுவும் ஃபாக்ஸ்காம், ஹுண்டாய், சாம்சங் கம்பெனிஸ் மாதிரி இருக்கிறனால அந்த ஏரியா இப்போ வேற லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி லாஜிஸ்டிக் ஹப்ஸ், ஃபின்டெக் சிட்டி மாதிரி ஐடி பார்க்ஸ், இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ் அங்கிட்ட வந்துட்டு இருக்கு. அதனால ஜாபு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இங்கே வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெய்லி லைஃப் கூட ஈஸி ஆகிடுங்க. காரணம் என்னன்னா, பக்கத்திலே ரிப்பீட்டட் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பேசிக் நீட் எல்லாமே பக்கத்திலே இருக்கு. சிட்டியோடைய ரஷ் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி, ஆனால் கனெக்டட் ஃபீல் கொடுக்குற இடம் தான் இந்த ஓஆர்ஆர். இது வெறும் ஓவர் ஹைப் கிடையாது, சென்னையோடைய கரண்ட் எக்ஸ்பான்ஷனோடைய டிரெக்ஷன். ஸோ நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் அப்கிரேட் பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் இந்த சைடை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது ஒர்த் ஆல் யுவர் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் ஓஆர்ஆர், சென்னை நெக்ஸ்ட் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங். ரேடியோ சிட்டி
1: பஜார். என்டர்பிரெனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
2: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் விபி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
3: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
4: Careful, sugary drinks are ORS nu confuse பண்ணாதீங்க.
5: Real ORS na WHO formula follow பண்ணும் electrol மாதிரி.
4: Electrol, India-வின் number 1 WHO approved ORS.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதம் தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
4: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM specialized data analytics and cyber specialist courses படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
5: ஒரு 10 வயசு பையன் ரிப்பீட்டட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் னு ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. டீடைல் டயக்னோசிஸ்ல தான் தெரிஞ்சது அவன் செஸ்ட்ல ஒரு பெரிய ஜெர்ம் செல் டியூமர், பிரீத்திங் கூட அஃபெக்ட் பண்ற அளவுக்கு. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல்ல மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் டீம் கேர்ஃபுல் பிளானிங்கோட காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சக்சஸ் ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு.
6: அட்வான்ஸ்ட் கேர், ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல், குட்டி லைஃப்ஸ்க்கு ட்ரஸ்டட் கேர்.
7: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
8: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
9: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
8: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
9: ஆனா பிரைஸ் எப்படி?
8: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299ல இருந்து ஸ்டார்ட். அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
9: வாவ், இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட கூடாதுரா.
10: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
11: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
12: NAC A+ accredited petra Coimbatore 100 feet road St Thomas College choose pannunga. BA English, BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc pondra best courses oda experienced faculty so irukanga. Visit St Thomas College.

ரேடியோசரி 91.1 ரேடியோசரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு முடிச்ச உடனே சாட்டர்டே ஆனாலே நம்ம ஷோல வந்துட்டு ஒரு டாக்டர் வெல்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் நிவேதிதா இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆப்ஸ்டீஷியன் கைனகாலஜிஸ்ட் மற்றும் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்துட்டு மகளிர் மற்றும் மகப்பேர் நல மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க. முக்கியமா பிரெக்னன்சி அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு கப்பல் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கு, என்ன மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் டாக்டர் நிவேதிதா அவர்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற B-Rite sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, B-Rite sunflower oil-ல வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440 Beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai Nuru Podume. Intrasangam vaanga aarambikkalam. NAC DigiGold app download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner Satya, spreading happiness.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1. முதுகு வலிக்கு சொல்லுங்க பாய் பெப்ஸ் ஃபைன் கார்டை தேர்ந்தெடுங்கள். பேட்டன்ட் கிரிட் குவில் டெக்னாலஜியுடன் பெப்ஸ் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ்.
1: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
2: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக். ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
3: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
4: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
1: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
1: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? டயர்டா ஃபீல் பண்றீங்களா? ஜீரோ எனர்ஜியா?
6: வெயிட், உங்க பாடிக்கு வாட்டர் மட்டும் போதாது, கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் வாட்டரும் எலக்ட்ரோலைட்ஸும் தேவை.
1: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க. ஒரு 10 வயசு பையன் ரிபீட்டட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. டீடைல் டயக்னோசிஸ்ல தான் தெரிஞ்சது அவன் செஸ்ட்ல ஒரு பெரிய ஜெர்ம் செல் டியூமர், பிரீத்திங் கூட அஃபெக்ட் பண்ற அளவுக்கு. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் டீம் கேர்ஃபுல் பிளானிங்கோட காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சக்சஸ் ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு.
7: அட்வான்ஸ்ட் கேர், ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், குட்டி லைஃப்ஸ்க்கு ட்ரஸ்டட் கேர்.
8: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
1: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
9: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மத்த மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவை இல்லாம லாங் டர்ம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
8: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
10: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
11: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
12: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM Specialized Data Analytics and Cyber Specialist courses apply. Degree and course certificate same they kadiko. Call 044-611-6399.
13: In kolandhaikku surgery pannanum sonnado ya ulagame ninnidichu.
14: Kavalapadadinga, Rainbow Children's Hospital la ovvoru naalum kolandhaikkana advanced pediatric surgeries specialist moolama nadandukittirukku. General surgery la irundhu orthopedic, ENT, plastic and dental surgeries varaikkum 100,000-kkum mela life changing surgeries nadandirukku. Also highly trained pediatric surgeons, sirappana anesthesia paramarippu, kolandhaikkalukku yetha natpana soolal irukkiradunala unga குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574-0817.
15: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
16: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப டிராபிக் அப்படின்னு சொல்லணும்னா சிட்டில இருக்கு, ஓரளவுக்கு தான் இருக்கு. ஓவர் டிராபிக்லாம் கிடையாது, எல்லாம் லாங் வீக்கெண்டு வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஸோ அதனால கொஞ்சம் டிராபிக் கம்மியாக தான் இருக்குது, அதை என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டுங்க. தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தை கூட. குட் மார்னிங்.

0: என்னோட ஒர்க் மெயினா வந்து ப்ரீ பிரெக்னன்சி கேர் ஹவு டு கோ வெல் இன்டு பிரெக்னன்சி அதுதான் இப்போ ரொம்ப ஹாட் டாபிக்கா தேவைப்படுது இந்த யங்க ஜெனரேஷன்ல. சோ ஐ வுட் சே ப்ரீ கன்செப்ஷன் கேர் இல்லனா ப்ரீ பிரெக்னன்சி கேர் இஸ் தி நீட் ஆஃப் தி அவர். சோ ஒரு அட்வைஸ் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் அ கான்க்ளமரேட் ஆஃப் மெனி அட்வைசஸ். பட் தென் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஃபர்டிலிட்டின்னு சொல்லும் போது நம்ம சொசைட்டில இட் ஹாஸ் டு பி பிரிங்கிங் ஆன் த லெகசி ஆஃப் ஈச் ஃபேமிலி. அப்புறம் ஒரு ப்ரோஜெனி கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஸ்டில் யங் கப்புள்ஸ் நவடேஸ் நிறைய வந்து தே ஆர் ஃபேசிங் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இன்னைக்கு கூட ஐ ஹேட் ஒன் கப்புள் ஹூ கேம் அண்ட் டோல்ட் மீ, இது நாங்கள் ரெண்டு பேரும் எடுக்க வேண்டிய டெசிஷன் தானே, வை ஆர் த ஃபேமிலி ப்ரெஷரைசிங் அஸ். பட் இந்த கேள்விக்கு எங்களாலேயே பதில் சொல்ல முடியல, அண்ட் வி ஆர் நாட் ஏபிள் டு கன்வின்ஸ் அவர் பேரண்ட்ஸ் அஸ் வெல் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆன் த அதர் ஹேண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் வி ஆல்சோ ஹாவ் கப்புள்ஸ் ஹூ ஆர் வெரி கரியர் ஓரியன்ட் அண்ட் தே சே வி வாண்ட் டு பிளான் பிரெக்னன்சி ஒன்லி இன் த நெக்ஸ்ட் 3 to 5 years. ஸோ வி மைட் அஸ் வெல் கோ ஃபார் கேமெட் ஃப்ரீசிங் ஆர் எக் ஃப்ரீசிங் செமன் ஃப்ரீசிங் அந்த மாதிரி கூட சொல்றோம். ஸோ பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, இட் இஸ் யுவர் ஓன் லைஃப், யூ ஆர் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் த ஃபேமிலி. ஸோ ஐ வுட் சே இட் இஸ் அப் டு யூ டு டிசைட் வென் டு டூ வாட்.
1: தொடர்ந்து இணைஞ்சிருங்க ரேடியோ சிட்டி 91.1 நம்ம டாக்டர் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். நான் உங்க ஆர்ஜி அஸ்வின்.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக் பாஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உரகடம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
1: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்டை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
2: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் 16 hours அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ் இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
0: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
1: ஒரு 10 வயசு பையன் ரிப்பீட்டட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. டீடைல் டயக்னோசிஸ்ல தான் தெரிஞ்சது அவன் செஸ்ட்ல ஒரு பெரிய ஜெர்ம் செல் டியூமர், பிரீத்திங் கூட அஃபெக்ட் பண்ற அளவுக்கு. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் டீம் கேர்ஃபுல் பிளானிங்கோட காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சக்சஸ் ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு.
0: அட்வான்ஸ்ட் கேர், ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், குட்டி லைஃப்ஸ்க்கு ட்ரஸ்டட் கேர்.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
7: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க? சிங்கப்பூர் லேண்ட் ஆன ஜானு ஒரே கில்ட்டோட ராம மீட் பண்ணதாவ புருஷன் கிட்ட சொல்லலாமா வேணாம், சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பதட்டத்துல ஆரம்பிக்குது சார் படம். தயக்கத்தோட ஜானு ராம பார்த்தத பத்தி சொல்ல போகும் போதுதான் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு சார். அவளுக்கு
8: என்னடா நான் தான் சொல்றா?
7: இல்ல சார், ஜானு மாதிரியே ஒரு பொண்ணோட போட்டோவை காஃபி ஷாப் கல்லா பெட்டில பாக்குறா சார் ஜானு.
8: இது என்னடா புது ட்விஸ்ட்?
7: ஆமா, அந்த பொண்ணு பேரு தனலட்சுமி. இந்த பார்த்திபனோட பாஸ்ட் லைஃப்ல அவரை எல்லாரும் லியோன்னு கூப்பிடுறாங்க. பட் ஆக்சுவலி 20 இயர்ஸ் முன்னாடி அவர் ஒரு ரோட் சைட்ல கபடி விளையாண்டுகிட்டு இருந்த வேலுவா. ஒரு கார பொறி வாங்கி தரலட்டு பிரேக்கப் பண்ணிட்டு முத்து பாட்டிட்டு ஒரு மினிஸ்டர் பையனை கல்யாணம் பண்ணிட்டாளா சார்? பள்ளியா? அடே இது கில்லிடா. மாத்திரம் அதுக்கப்புறம் தனலட்சுமி மாதிரியே இருக்கிற ஜானுவ பார்த்த உடனே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா சார். இப்படி ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சார்.
8: என்னோட பெர்ஸ்பெக்டிவ இப்ப நீ பாக்க போறப்பா நீங்க

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம கூட இன்னைக்கு ஷோல டாக்டர் நிவேதிதா இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆப்டீஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் மற்றும் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். டாக்டர், பொதுவாக வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உடனே சைல்டு அப்படின்றது வேண்டாம், நம்ம கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவங்க தள்ளி போடக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஒரு 2-3 இயர்ஸ் கேப், இப்போ வேண்டாம், நான் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி பல காரணங்களால் அவங்க தள்ளி போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சியை தள்ளி போடுறதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி?
1: நீங்க கேக்குறது ரொம்ப கரெக்ட். தள்ளி போடுறது தோ as we said அவங்களோட கரியர்னால இல்ல ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் மேபி தேர் கெட்டிங் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் சம்திங். வி ஆல்சோ ஹாவ் பேஷன்ஸ் வேர் தே ஆர் ட்ரீட்டட் ஃபார் கேன்சர்ஸ். யங் ஏஜ்ல கேன்சர்ஸ் நிறைய இருக்கு, அதனால வி ஆர் புட்டிங் ஆஃப் ஃபர்டிலிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ஸில் ஆர் எண்டோமெட்ரியோசிஸ், அதை ட்ரீட் பண்ணிட்டு அப்புறமா வி கேன் ட்ரை ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். ஆர் சம்டைம்ஸ் வென் தெர் ஆர் ஃபைப்ராய்ட்ஸ் இன் த யூட்ரஸ், அதை ட்ரீட் பண்ணிட்டு புட் ஆஃப் ப்ரெக்னன்சி ஃபார் அனதர் இயர், லெட் தி யூட்ரஸ் ஹீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஹேஸ் டு பி டெய்லர் மேட் ஒரு கப்பிள்க்கு. தட் இஸ் வை ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங். ஸோ உங்களோட பர்டிகுலர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன, உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, what is the particular family history or genetic screening and whatever based on that particular family, maybe adha konja tweak panna konja nalla aiduma irukum. We ask them to take a bit of empiricals nu solluva, adjuvants or simple terms la sollanona antioxidants andha mari la eduthu konja naal try to, you know, basically to reduce weight in cases of PCOD irukatum. Basically the whole thing comes under the banner of lifestyle management or lifestyle change. பட் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சேலஞ்சஸ். ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா ஏஜ் ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆயிடுது. ஸோ அதனால வர ஃபீமேல் பார்ட்னர்ஸ்க்கு ஒவ்வொரின் ரிசர்வ் கம்மி ஆயிடுது. இப்போலாம் பார்த்தா மேல் ஃபேக்டர்ஸும் நிறையா வருது. செமன் குவாலிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்குது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஒபீசிட்டி அண்ட் ஏஜ் ரிலேட்டட் இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஓவிலேஷன் சைக்கிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. டிஃப்ரெண்ட் டைம்ஸில் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது, ஓவிலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சில பேருக்கு. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து தேர் நாட் ஏபிள் டு கம் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் செக்அப்ஸ், ஐதர் பிகாஸ் ஆஃப் தேர் கரியர் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது இருக்கட்டும். பட் லார்ஜ்லி வந்து ஏஜ், அதுக்கப்புறம் வந்து த குவாலிட்டி ஆஃப் தி கேமெட்ஸ், இது ரெண்டும் தான் வந்து வெரி இம்பார்ட்டண்டா இருக்கு when you try to put off pregnancy.
2: Tips, India's favorite spring mattress. Visit www.tipsindia.com to explore more.
3: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.
4: Yono SBI Cricket ka blockbuster.
5: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
4: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
6: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: இணைந்து வழங்குவோர்
8: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
10: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
11: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
12: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட்.
7: அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
12: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
13: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
14: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
16: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ஈசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
17: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
18: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
19: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
20: Pets Italiano Living இப்போது அப் டு 14999 ஃபிளாட் டிஸ்கவுண்ட் மற்றும் ஃப்ரீ பீஸ் உடன். கண்டிஷன்ஸ் அப்ளை.
21: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல டிஸ்கஷன் நடக்குது.
22: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
23: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
24: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
25: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
26: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 அண்ட் 4 பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 பிஹெச்கே ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069202.
27: ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
28: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
29: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
30: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
29: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட், லெஸ் பெயின் ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
31: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
32: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
30: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
29: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
18: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
33: சார காற்றே பாடல் சில் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷலோட குரல்ல, யுக பாரதியோட வரிகள்ல, தீயமானோட இசையில.

0: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு முடிச்ச உடனே தூக்கத்துக்கு, அதாவது லக்ஸூரியான ஒரு தூக்கத்துக்கு அட்ரஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்ரஸ்க்கு என்ன தெரியுமா பேராக இருக்கும், இட்டாலியானோ லிவிங் அப்படின்ற மாதிரி தான் பேர் இருக்கும். என்னடா சொல்கிற அப்படின்னா, எஸ் இட்டாலியானோ லிவிங் அப்படின்ற ஒரு அல்ட்ரா லக்ஸூரி ரேஞ்ச் ஆஃப் ஸ்ப்ரிங் மேட்ரஸை கொண்டு வந்திருக்கிறாங்க பெப்ஸ். பெப்ஸ் அப்படின்னாலே இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அவங்க வந்துட்டு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண ஒரு லக்ஸுரி ரேஞ்ச் ஆஃப் ஸ்ப்ரிங் மேட்ரஸ். அது வந்துட்டு எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ட் கம்ஃபர்ட்டுக்கும் அதுவும் அந்த லவ்வோட கிராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். அதான் வந்து இட்டாலியானோ லிவிங் ரேஞ்ச் அல்ட்ரா லக்ஸுரி ஸ்ப்ரிங் மேட்ரஸ். இதில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, அட்வான்ஸ் ஸ்ப்ரிங் சப்போர்ட் அண்ட் 3X கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃப்ரெஷிங்காக நம்ம இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை இதில் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் தூங்குறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து இந்த மேட்ரஸில் இருக்கு. அண்ட் இந்த அல்ட்ரா லக்ஸுரி ரேஞ்ச் ஆஃப் மேட்ரஸில் வந்துட்டு அலுமினோகிராஃப் மெமரி ஃபோம் அப்படின்றத கொண்டு வந்துருக்கிறாங்க. அண்ட் சில்ஜெல் மெமரி ஃபோம், மைக்ரோ பாக்கெட் ஸ்ப்ரிங், கோலார் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த மேட்ரஸை வாங்கணும் அப்படின்னா இப்போவே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பெப் ஸ்டோருக்கு போங்க, இல்லாட்டி பெப்ஸோடைய கிரேட் ஸ்லீப் ஸ்டோருக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு 14999 எவ்வளோ 14,999 ரூபா உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே கிடைக்கும் போது கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ இப்போவே இட்டாலியானோ லிவிங் ரேஞ்ச் ஆஃப் அல்ட்ரா லக்ஸுரி ஸ்ப்ரிங் மேட்ரஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோரில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்குங்க. இப்போ தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தை கூட. குட் மார்னிங்
1: ரேடியோ சிட்டியில். இப்போ நீங்கள் கேட்டு இருக்க பாட்டு ஹண்டர் வண்டார், அனிருத் ரவிச்சந்தர் இசை, சித்தார்த் பஸ்ரூர் குரல்ல, அறிவு வரிகள்ல. தொடர்ந்து கேளுங்க.

ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1. சூப்பர்

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: அதிகபட்சியுடன்
3: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
4: சரி.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: முதுகுவலிக்கு சொல்லுங்க பாய் பெப்ஸ் ஃபைன் கார்டை தேர்ந்தெடுங்கள். பேட்டன்ட் கிரிட் குவில் டெக்னாலஜியுடன் பெப்ஸ் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ்.
2: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டிய விட்டு போகணும்னு யார் சொன்னா?
3: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்குரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃபுளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. வேற நம்பர் TN29 பில்டிங், 00692024.
4: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
5: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
4: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
6: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோடிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
7: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
8: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம், NAAC A grade certified autonomous college. 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
9: Anna University மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
10: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
11: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
13: தேவி ஸ்ரீ பிரசாத், பாபா சேகர் மற்றும் ஷர்மிளா குரல்களில், விவேகா வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சிங்கம் டான்ஸ் பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட டாக்டர் நிவேதிதா சிவகுமார் இருக்காங்க. அவங்க ஒரு ஆப்ஸ்டீஷியன், கைனகாலஜிஸ்ட் மற்றும் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். நிறைய விஷயங்கள் இந்த பிரெக்னன்சியை பத்திலாம் நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது டாக்டர், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால அவங்க வந்து இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுன்றது ஒரு பிரெக்னன்சி டைம்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு வரும், இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என்னன்னா, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுக்கிறது இஸ் ஓகே, பட் ஆஃப் லேட் நம்மளோட இவ்வளோ ராபிட் அர்பன் சொசைட்டியில கூட இப்ப கூட கோயிலுக்கு போகணும், இல்ல வேற ஏதாவது சடங்கு இருக்கு, ரிச்சுவல்ஸ் இருக்கு, வீட்டில் ஒரு ஓமம் இருக்கு, அதனால நான் தள்ளி போடணும்னு நினைக்கிறேன்ட்டு எவ்ரி மந்த் அதை எடுக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் பேசிக்கலி யுவர் ரீவயரிங் ஆர் ரீபூட்டிங் யுவர் ஹோல் அந்த ஹார்மோனல் ஆக்சஸ். ஸோ நீங்கள் நார்மலாக பாடியில் நடக்க வேண்டியதை நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லாக நடக்க வச்சு அதை பண்ணுறீங்க. தட் இஸ், என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணலாமே ஒழிய, பட் யூ ஷுட் ரிமெம்பர் தட் இஸ் அகெயின் ஃபர்தர் சைக்கிள்ஸ், அதாவது சப்சிக்வெண்ட் பீரியட் சைக்கிளை அது டெஃபினட்டாக டிஸ்டர்ப் பண்ணும். ஒன் ஆஃப் தி அதர்

பிஹெச்டி தீசிஸ் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, ஈவன் இன் ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் கூட அந்த விமனை வந்து தனிமைப்படுத்துறதுனால, அதாவது அவங்களோட பீரியட்ஸ் டைமில் தனியாக ஒரு பிளேஸில் தங்க வைக்கிறது, அவங்களுக்கான சாப்பாடு ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுக்காதது, இதனால எல்லாம் கூட அவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது பீரியட்ஸ் வர்றதை வந்து அவங்க ஒரு டேபுவாக கன்சிடர் பண்ணுறதுனால ட்ரைபல் விமனே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு கண்டினியூஸாக அந்த கான்ட்ரசெப்டிப்பிள்ஸ், அதாவது நம்ம கலோக்கியலாக சொல்லணும்னா அந்த அட்டை மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம், ஹார்மோன் டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக எடுத்துட்டு பீரியட்ஸை வராமல் பார்த்துக்கிறாங்க. அதாவது அவங்க கம்யூனிட்டிலேருந்து அவங்க ஒதுக்கப்படாமல் அதை தடுக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதனால ப்ரூவனாக ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 15% தான் இன்ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. பட் திஸ் பர்டிகுலர் ட்ரைப், இஃப் ஐ ஹாவ் டு மென்ஷன், இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ் கால்ட் முதுவன் ட்ரைப்ஸ் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ PhD தீசிஸ் அண்ட் அதுலேருந்து நமக்கு தெரியுது என்னன்னா, பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி, அந்த சொசைட்டியோட இன்னும் ப்ரிவேலிங் மித்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால women are pushed to take these oral contraceptive pills or fertility hormone tablets.

0: powered by
1: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra thangam vaanga aarambikkalam. NAC DigiGold app download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
6: முதுகு வலிக்கு சொல்லுங்க பாய் பெப்ஸ் ஸ்பைன் கார்டை தேர்ந்தெடுங்கள். பேட்டன்ட் கிரிட் குவில் டெக்னாலஜியுடன் பெப்ஸ் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ்.
7: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டிய விட்டு போகணும்னு யார் சொன்னா?
8: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போம். 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃபுளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங் 00692024.
9: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
10: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
11: Hey, you are looking so cool, yeah.
12: ஹாமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா ஃபேன்சியா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
13: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
14: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
15: எஸ் மேடம், சொல்லுங்க.
14: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
15: LG 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
14: அப்போ விலை ஜாஸ்தியோ?
15: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல LG 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகியா மிக்சியும் ஃப்ரீ.
14: வாவ், சூப்பர்.
15: இப்போ கார்டு EMIல LG ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
14: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா LG ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
16: LG ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
14: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
17: ரிசல்ட் எப்ப வரும்? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
18: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் DCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
19: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
7: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. Visit dce.edu.in. Counseling code 1405.
9: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: Presenting With You on Radio City. Sung by Dean Lewis. Written and composed by Dean Lewis, Tommy English, Emma Rosen, Justin Parker and Mickey Echo. Catch the vibe on Radio City.
2: Talk me down. Tell me everything's alright. Call me back. Say that it's all in my mind.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நிவேதிதா இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆப்ஸ்டீஷியன் கைனகாலஜிஸ்ட் மற்றும் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன். நிறைய விஷயங்கள் பிரெக்னன்சி பத்தி அவங்க கிட்ட எடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இன்னைக்கு வந்துட்டு ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படின்றது ரொம்ப காமன் ஆயிருச்சு. ஒரு வீக்கெண்ட் ஆனால் இன்னைக்கு பார்ட்டி போகக்கூடிய கப்புள்ஸ் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். நார்மலாக ஜென்ரலாக எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான். அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இப்போ நான் ஓகே ஆல்கஹால்லாம் நான் எடுத்துக்கிறேன், ட்ரக்ஸ் எடுத்துக்கிறேன், பட் அட் த சேம் டைம் நான் ஒரு பிரெக்னன்சின்னு வரும்போது டீடாக்ஸிஃபை பண்ணிடுவேன். இப்போ டாக்ஸிஃபைடாக இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் டீடாக்ஸிஃபை பண்ணிட்டு நான் இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நான் வருவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு உங்களுடைய பதில் என்ன?
1: நோ, அப்சல்யூட்லி நாட். எனி சப்ஸ்டன்ஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தான். இட் இஸ் அ அன்னெசரி திங் விச் வில் கோ அண்ட் அஃபெக்ட் யுவர் ஹார்மோன்ஸ். ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் உங்களோட பாடிக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து கார்டியக்லேருந்து நிறைய விஷயத்தில் அது அஃபெக்ட் பண்ணுது. பர்டிகுலர்லி அதோட இம்பேக்ட் ஆன் ஃபர்டிலிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ நம்ம வந்து ஆஃப்லேட் என்ன கல்ச்சர் பார்க்குறோன்னா, வீக்கெண்ட்ஸ் எல்லா டைமும் யங் கேர்ள்ஸ் வந்து நிறைய ஸ்மோக்கிங், நிறைய வேப்பிங். ரோட் சைடில் நம்ம பார்க்கும்போது கூட மென் ஈக்குவலாக கேர்ள்ஸும் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. பட் லாங் டேர்ம் அவங்களோட ஃபர்டிலிட்டியை இது அஃபெக்ட் பண்ணுறதுங்கிறது எஸ்டாப்ளிஷ்டாக நிறைய ஸ்டடீஸ்லேயே இருக்குது, ப்ரூவனாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி நான் வெயிட் பண்ணுவேன், டூ இயர்ஸ் கழித்து நான் ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நான் அதை நிறுத்திடுவேன் அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு டைம் நீங்கள் ஸ்மோக் பண்ணீங்கனாலே அதோட இம்பேக்ட் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட உடம்புல கண்டிப்பாக இருக்கும். மோர்ஸோ ஆன் ஃபர்டிலிட்டி, இந்த வேப்பிங் அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், காஞ்சா ஒரு எல்எஸ்டி நிறைய பார்க்குறோம் நம்ம, அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஃபர்டிலிட்டியில் இம்பேக்ட் பண்ணும். இட் இஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த் இன் ஜென்ரல், மோர் சோ ஃபார் யுவர் ஃபர்டிலிட்டி.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை, கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
2: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
3: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
4: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 140.
5: என்ன ரமேஷ், அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்டீங்க? How is your baby and wife?
6: Yeah boss, நல்லா இருக்காங்க. Birthright by Rainbow Hospitals எங்க pregnancy and delivery journey-ய ரொம்ப ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. Fertility ல இருந்து pregnancy, prenatal care-ல ஆரம்பிச்சு நார்மல் டெலிவரி ஆகுமானு பயந்த நேரத்துல நல்லா சப்போர்ட் பண்ணி நார்மல் டெலிவரியில என் வைஃபையும் குழந்தையையும் சேஃபா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க.
7: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
8: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
9: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
10: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
11: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டிநகர்.
12: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
13: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் courses with many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-013-431.
14: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
15: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃபுளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 crore அப் டு 3.4 crore அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807-11-2200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069-2024.
16: சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர, இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
17: மின்னலே 2 சார்.
16: இதெல்லாம் நியாயமா?
17: அந்த மியூசிக்க யோசிங்க சார், அந்த லவ் யோசிங்க சார். மாதவனும் ரீமா சென்னும் சேர்றதுல முடியும் சார். மின்னலே
18: அவங்க கல்யாண போட்டோவை பேன் பண்ணி ஆரம்பிக்கிறோம் சார் படம்.
17: ஆஹா, எப்படிப்பட்ட லவ்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல.
18: கிச்சன்ல இருந்து ஒரு தட்டு பறந்து வந்து அவங்க போட்டோ மேல அடிச்சு உழுவுது சார்.
17: அவ்வளோ லவ் பண்ணி சேர்ந்தவங்களுக்குள்ள இப்ப சண்டை சார்.
18: ஏ சுமாரு சுமாரு சுமாரு, என்ன வேணும்ப்பா
17: அப்படின்னு மாதவன் கேட்க,
18: ரீமா சென் டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க சார்.
17: அங்க ஒரு சாட்ரு BGM போடுறோம் சார்.
18: ஏகப்பட்ட
17: சிங்கிளா இருக்கிறதுக்கு ஒன்னு
19: பண்றேன்.
20: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்ட் 2 பிரேம் குமார்.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு பிடிச்ச உடனே நம்ம லைஃப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம், இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்லாம் யோசிப்போம்ல. அது வந்து எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ், இன்னும் கொஞ்சம் காம், பட் கனெக்டடா, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல் வேணுன்றதா நம்ம எல்லாரோட யோசனையாக இருக்கும். அப்போதான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்த விஷயம், சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது ஓஆர்ஆர் பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஆர்ஆர்னா சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு. இது ஜஸ்ட் ரோடு இல்லைங்க, சென்னையோடைய ஃபியூச்சர் பேக் போன்னே சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் அம்பத்தூர் சைடில் பல பெரிய இண்டஸ்ட்ரி ஹப் இருக்கு, அதுவும் ஃபாக்ஸ்காம், ஹுண்டாய், சாம்சங் கம்பெனிஸ் மாதிரி இருக்கிறனால அந்த ஏரியா இப்போ வேற லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபிளிப்கார்ட், அமேசான் மாதிரி லாஜிஸ்டிக் ஹப்ஸ், ஃபின்டெக் சிட்டி மாதிரி ஐடி பார்க்ஸ், இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ் அங்கிட்ட வந்துட்டு இருக்கு. அதனால ஜாப், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இங்கே வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெய்லி லைஃப் கூட ஈஸி ஆகிடுங்க. காரணம் என்னன்னா, பக்கத்திலே ரிப்பீட்டட் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பேசிக் நீட் எல்லாமே பக்கத்திலே இருக்கு. சிட்டியோட ரஷ் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி, ஆனால் கனெக்டட் ஃபீல் கொடுக்குற இடம் தான் இந்த ஓஆர்ஆர். இது வெறும் ஓவர் ஹைப் கிடையாது, சென்னையோட கரண்ட் எக்ஸ்பான்ஷனோட டிரெக்ஷன். ஸோ நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் அப்கிரேட் பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் இந்த சைடை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது ஒர்த் ஆல் யுவர் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் ஓஆர்ஆர், சென்னைஸ் நெக்ஸ்ட் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app. Radio
3: City. Hesham Abdul Wahab isaila மதன் கார்கி வரிகள்ல சித் ஸ்ரீரம் மற்றும் சின்மயி குரல்கள்ல ஆராத்யா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर.
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: Radio City il neenga kekka poringa engiyum ketiraada matches and hidden stories, players in real reaction, konjam controversy, locker room and gossips and full on fun moments. Motta indiyavum kekka pogudhu only on Radio City. Cricket blockbuster.
0: Yono SBI cricket ka blockbuster. Get pre approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
3: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
15: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
16: 9 years of care. Biha Hospital anniversary offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation just 2999. Mammogram ku 50% discount. Inike book panuga.
17: Biha Hospital, Anna Nagar East.
18: Hello, T-Nagar Ratna Fan House?
19: Yes madam, sollunga.
18: Enga veetu AC cooling e illa. Loda loda nu ore sattam. Oru nalla AC ya suggest panunga sir.
19: Japan Mitsubishi electric AC dhaan best choice. Super cooling, super silent.
18: Appo vela adhigamo?
19: Adhaan illa. இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ரூபீஸ் 39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ.
18: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
19: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
18: சரியா சொன்னீங்க.
19: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர்
20: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
18: சண்டே கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
21: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
22: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
23: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேட்.
1: சச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0444-611-6399.
2: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
4: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் 100 plus happy owners already. 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas. Starting at 1 crore up to 3.4 crore at 7299 per square feet. New tower now open for sale. Price hike ke munadi ippave book pannunga. Call 8807-11-2200. RERA number TN29 building 0069-2024. TNC apply.
23: In korundhik surgery pannanon on sonnado, ya walagame ninadichu.
24: Kavala padadhinge. Rainbow Children's Hospital la ovvoru naalum kulandhigalukkana advanced pediatric surgeries specialist moolama nadandukittirukku. General surgery lirundhu orthopedic, ENT, plastic and dental surgeries varaikkum. Oru lakshathukkum mela life-changing surgeries nadandirukkum. Also, highly trained pediatric surgeons, sirappana anesthesia paramarippu, kulandhaigalukku yetha natpana soolal irukkiradunala, unga kulandhaiga safe hands la irukkum. Rainbow Children's Hospital.
25: For consultation, call 0806574017.
26: Books ka parpata learning theatringla, welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs undu and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
27: Cricket da valka, valkaran cricket. Yokeral 6, full tossal wicket. Vaipu kidakkum bodhu un theramaiya kaattu.
28: Vetri tholvi nenaikkamal bayamindri velaiyaadu. Vetri tholvi nenaikkamal bayamindri velaiyaadu. Nee bayamindri velaiyaadu. Tata IPL paaru.
29: Hotstar matrum Star Sports.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி.
1: ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்ல, ஷான் வால்டன் வாய்ஸ்ல, வினய் வரிகள்ல, அடியே அழகே இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: Pets Italiano Living இப்போது அப் டு 14999 ஃபிளாட் டிஸ்கவுண்ட் மற்றும் ஃப்ரீ பீஸ் உடன். கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: Hey, you are looking so cool, ya.
3: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy ah, fancy ah, different different ah, super ah na summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyum cool ah irupa.
4: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
5: Mugathil paruva sai ball, soriya thiranga sai ball.
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
9: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுல எது ஹை ரிஸ்க்?
10: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
8: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
11: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
12: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
13: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butch Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
0: இந்தியாவிலே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
14: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் AC, black cassette AC னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
0: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 ton முதல் 4 ton வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் AC ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
14: வெறும் 6-inch ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் AC ஃபிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
0: அது மட்டுமா, டவர் AC போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
14: இவங்க வேலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
0: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே AC ஆர்டர் பண்ணலாம்.
14: கேசட் AC வேர்ல்ட், only at
15: ரத்னா Fan House, T Nagar.
16: Better life வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
17: Just upgrade பண்ணுங்க. Casa Grand Mercury Perambur, just 10 minutes from Kilpok. 20 acres of premium living, 17 acres of open space, 133 lifestyle amenities, 10 floor mega clubhouse, 800 plus happy owners already. 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas. Starting at 1 crore up to 3.4 crore at 7299 per square feet. New tower now open for sale. Price hike க்கு முன்னாடி இப்பவே book பண்ணுங்க. Call 8807-11200. RERA number TN29 building,
18: 06924024. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் டீம் கேர்ஃபுல் பிளானிங்கோட காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சக்சஸ் ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு.
19: அட்வான்ஸ்ட் கேர், ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், குட்டி லைஃப்ஸ்க்கு ட்ரஸ்டட் கேர்.

0: FM na Radio City 91.1.
1: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கே ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் ஆர்ஜே நதி ஆஜராயாச்சு. அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் நம்ம ஷோல வெயிட்டிங்ல இருக்கு. பட் எந்த நாளா இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கும் போது இந்த நாள் ஒரு செம்ம ஹாப்பியான பாசிட்டிவான நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டேவா அமையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஆரம்பிப்போம்ல. அதே மாதிரியான நாளா இந்த நாள் உங்களுக்கு அமைய ரேடியோ சிட்டி சார்பாகவும் ஆர்ஜே நதி என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள். கோலிவுட்ல ஆரம்பிச்சு ஹாலிவுட் வரைக்கும் சினிமால என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, என்ன படத்துல யாரு கமிட் ஆயிருக்காங்க, புது மூவி அப்டேட் என்ன வந்திருக்கு, அண்ட் ஒரு செம்ம அமேசிங்கான ஒரு ஸ்டார் அவங்களோட ஒரு அமேசிங்கான கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வெயிட்டிங் எல்லாமே கேட்கறதுக்கு நீங்க யூ ஹாவ் டு ஸ்டே டியூன். சூப்பரான பாட்டு ஆன் தி வேல இருக்கு, கேளுங்க. டைம் 11:10 தாண்டி போயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
3: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner, jo business banaye aasan. Download the Unique app.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேனு கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேனு சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: Inaindu valanguvor
5: KPN Promoters in year end bonanza offer. Ooru pakkathula plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
7: Sirisavanda Sirisavaru
8: ippozhudhu 1 liter B-rate

0: ₹5 அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
1: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
2: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
3: கேடியா பவித்ர பவித்ர கிரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
4: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
5: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: Housing partner,
7: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
8: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
9: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
11: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
12: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
13: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டர் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
14: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
15: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
16: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC Apply. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
17: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
18: சார் சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
19: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
18: முதல்வன் 2 சார். ஐயோ பாலிடிக்ஸ் சார், எப்பவும் சொல்லி முடிக்கிறப்ப உனக்கு அடி விழும், இத சொல்ல ஆரம்பிச்சாலே விழும், ஓடிடும்
19: சார். அதான் இல்ல, இதுல பாலிடிக்ஸ் இல்ல. முதல்வன்ல மீடியால வேலை பாக்குற அர்ஜுன் CMI இன்டர்வியூ எடுக்கிறப்ப, ஒரு நாள் நீ CMI இருந்து பாரு அப்படின்னு சொன்னதுனால இவரு CM ஆயிட்டார். ஆனா செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல அர்ஜுன் CMI இன்டர்வியூ கொடுக்கறப்ப, நல்ல நாடு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்றப்ப அந்த இன்டர்வியூவர், ஒரு நாள் நீ நார்மல் சிட்டிசனா இருந்து பார் அப்படின்னு சொல்ல, இவர ஒத்துக்கிட்டு காமன் மேன் ஆயிடுறார் சார்.
18: அப்போ CM யாரு ஆவா?
19: சொல்ற, அது அவரு வைஃபோ பையனோ இருந்துகிட்ட சார்.
18: CMA தன் பணியை சிறப்பா செஞ்ச மாதிரியே சிட்டிசனா தன் பணியை செய்யணும். ஒரு சிட்டிசனோட முதல் கடமை ஓட்டு போடுறதுன்னு யோசிச்சா எலெக்ஷனே இல்ல.
19: சரி, விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தா மணிஷா கொய்ராலாவோட அப்பா விஜயகுமாரோட நிலம் இவர் உப்பு கருவாட ஆடி முடிச்சப்ப பாம் போட்டாங்கல்ல,
18: அழிஞ்சு போச்சு.
19: சரி, இத போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்ம வச்ச கண்ணாடி பெட்டி இருக்கேன்னு அதுல எழுதி போடலாம்னு பார்த்தா அந்த மரத்துல இருந்து பூவா விழுந்துச்சு, இல்ல புல்லாயிருச்சு சார், பேப்பர் போட இடம் இல்ல.
18: அப்படியே ஓடி போயிடு, கதை சொல்றானா கதை.
19: CM காமன் மேனானா எதிர்கட்சி சும்மா விடுவாங்க,
18: கேஸ போட்டு. பிரேமே, இப்படி போனடா கதை.
19: சரி, அர்ஜுன் மேல என்ன கேஸ் போடுறது?
18: இருக்கு சார் கேஸ், அதான் ட்விஸ்ட். பழைய ஆட்சியே நோண்ட முடியாது, ஏன்னா இதான் முதல் ஆட்சி. அதனால சார், பழைய வாழ்க்கைய தேடி அதுல இவரு மணிஷா கொய்ராலா குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து கேஸ்ல உள்ள போட பிளான் பண்றாங்க சார்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ் மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ் இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம் கொஞ்சம் ரைட்டா யோசிங்க பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए Order now.
9: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஓபன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட் ஒரு பால்ல கேம் மாறும் ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும் இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன்
13: பரபரனு ஓடுது சிட்டி எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப் உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1
15: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது
16: அது அப்போ இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட் லெஸ் பெயின் ஃபாஸ்டர் ஹீலிங் கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்
17: விஹா ஹாஸ்பிடல் அண்ணா நகர்
18: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72001-3431.
19: One accident, one nimishathil yella mari pohum. Ana right tire crash, yella sariyagum. Murugan Super Speciality Hospital, 24/7, fracture care, immediate care, advanced ortho treatment, expert surgeons irukanga. Emergency na?
20: Murugan Super Speciality Hospital.
18: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட் அட்மிஷன்ஸ் ஓபன் கால் 72001-3431 சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்
21: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
0: YONO SBI, Cricket Ka Blockbuster. YONO SBI, Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.
22: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் தீவானா தீவானா சாதனா சர்கமோட வாய்ஸ்ல வைரமுத்து வரிகள் எழுத இசை பரத்வாஜ்

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல, விவேக் வரிகள்ல, ஸ்வேதா மோகன் அண்ட் ஆனந்த் அரவிந்த் ஆக்ஷன் வாய்ஸ்ல இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க சிரிக்கி வாசம் ரேடியோ சிட்டில.

0: நெளிர கொடையிற சரீர அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிர என குத்தி கொடையிற கொடி கொத்தா

0: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். எந்த ஒரு நாளா இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு கேமோட தான் ஆரம்பிப்போம். சரி ஓகே நிதி, என்ன கேம் அப்படின்னீங்கன்னா சினி குவிஸ். சினிமால இருந்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்றது மட்டும் இல்லைங்க, பதில ஃபாஸ்டா அனுப்புறதும் முக்கியம். ஏன்னா கரெக்டான ஆன்சரை முதல்ல அனுப்புற ஒரு சூப்பரான பர்சனுக்கு செம்மையான ஒரு கிஃப்டும் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கேள்வி அப்படின்னு தானே கேக்குறீங்க. இதோ கேட்டா போச்சு. அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி. நம்ம சசிகுமார் சாருடைய படம், ப்ரீத்தி அஸ்ரானி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யாரு அப்படிங்கறத தான் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. தெரியுமே அப்படின்னீங்கன்னா போன் எடுங்க, 9574-77-7763 அப்படிங்கிற நம்பர். இன்னொரு தடவை சொல்றேன், 9574-77-7763 அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்ஆப் சாட்பாட் நம்பருக்கு உங்களுடைய சரியான பதில அனுப்பி வைங்க. 9574-77-7763 ஓகேவா? பாட்டு வந்து வேல இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன் ரேடியோ சிட்டி. ஆர்ஜே நிதி உங்களோட பேசி.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.
2: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
3: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லோக்கல் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
4: இணைந்து வழங்குவோர்
5: கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனஸ் ஆஃபர். ஒரு பாக்கெட்ல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ்.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
16: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ சூஸ் பண்ணனும்.
17: நாக் ஏ பிளஸ் அக்ரிடிட்டட் கோயம்பேடு 100 feet ரோடு செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. டிஏ இங்கிலீஷ், பிகாம், பிஸ்காம், பிசிஏ, பிபிஏ, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, எம்காம், எம்எஸ்சி போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க.
18: விசிட் செயின்ட் தாமஸ் காலேஜ் .com.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
2: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
3: Visit stthomascollege.com.
4: Hey, you are looking so cool, yeah?
5: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
6: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டிநகர்.
7: 9 இயர்ஸ் ஆஃப் கேர், பிஹா ஹாஸ்பிடல் ஆனிவர்சரி ஆஃபர். காம்ப்ரிஹென்சிவ் செக்அப், பாப்ஸ்மியா, ஸ்கேன், ECG, விட்டமின் D3, டாக்டர் கன்சல்டேஷன் ஜஸ்ட் 2999. மேமோகிராம்க்கு 50% டிஸ்கவுண்ட். இன்னைக்கே புக் பண்ணுங்க.
8: பிஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர் ஈஸ்ட்.
9: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
10: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
11: Yono SBI, Cricket Ka Blockbuster.
9: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
12: Radio City la, ippadinga ketitirukka paattu, Anirudh Ravichandran music and voice la, Vishnu Edavan lyrics la, Badass.

Rest in peace. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிட்டில ஸ்டார் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கும் போது நான் கடவுள் படம், இந்த படம் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இப்ப வரைக்கும் அதுல அஜித் சார் நடிச்ச போஸ்டர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆர்யா ஃபீச்சர் ஆனதுல இருந்து எல்லாமே இந்த படத்தை பத்தி பேசினா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த படம் வந்து ஆக்சுவலி ஒரு புக்க, ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது? எஸ், ஜெயமோகன் சார் இருக்கார் இல்லையா, அவர் ஏழாம் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருந்தாரு. அந்த புக்கை அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் நான் கடவுள். நான் ஒரு ஒரேஷியஸ் ரீடர், எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த நாவலை நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏழாம் அறிவு, ரிட்டன் பை ஜெயமோகன் சார். சூப்பரான பாட்டு வந்து வேலை இருக்கு, கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம். புக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட படங்கள், தமிழ் படங்கள், அதுதான் பேசிட்டு இருக்கோம்.
1: ரேடியோ சீரியல் வெய்யோசில்லி, பாடகர் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன், வரிகள் விவேக், இசை ஜி.வி. பிரகாஷ்.
2: சிவானதோ நச்சுட்டேன்.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.

0: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மென்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
2: குமார ராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பைனான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரி, BBA, BSc Computer Science, BCA. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
3: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.

0: சூப்பர் சண்டே சேல் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
2: ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கபிலன் வரிகளில் ஸ்ரேயா கோஷல், பாலக்காடு ஸ்ரீராம், மகேஷ் விநாயகம் பாடியிருக்க பாட்டு ராட்சச மாமணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி. அண்ட் இன்றைக்கே நம்ம கூட அதித்தி பாலன் இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவங்களோட தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஆக்சுவலி அருவி படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. யார் இவங்க, எப்படி இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, முதல் படம்னு வேற சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எல்லாருக்கும். ஃப்ரம் அ டான்சர் டு அருவி மாதிரி ஒரு படத்தில் ஒரு லான்ச், இது வந்து பல பேருக்கு ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம். ஹவு டிட் இட் ஹேப்பன் ஃபார் யூ?
1: ஆக்சுவலி ஆனஸ்ட்லி நான் வந்து என்னை அறிந்தால் பண்ணப்ப என்னை வந்து நாட்டியம் டான்சர்ஸ் வேணும் தான் கூட்டிட்டு போனாங்க. அந்த டைம்ல கூட எனக்கு சினிமா பண்ணணும்ட்டு எல்லாம் ஐ நெவர் இமேஜின்ட். சோ ஐ வென்ட் அண்ட் ஐ லைக் த செட், பட் ஐ நெவர் தாட் ஐ வுட் ஆக்ட் இன் அ ஃபிலிம். தென் டான்ஸ் பண்ணியிருக்கேன், ஐ வாண்டட் டு ட்ரை தியேட்டர். சோ நான் அந்த விதத்துல தியேட்டர் ட்ரை பண்ணப்ப தான் எனக்கு வந்து யாரோ ஆடிஷனுக்கு கூப்பிட்டு அப்படிதான் எனக்கு அருவி கிடைச்சது.
0: சூப்பர். அருவி எப்படி கிடைச்சது அப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம அதித்தி பாலன் கிட்ட கேட்க போறோம், தொடர்ந்து பேச போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன்ட் ரேடியோ த்ரீ ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ். நான் ஆர் ஜெனிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். டைம் 12:10 ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
3: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner, jo business banaye aasan. Download the Unique app.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरमुगो ऑलराउंडर आरमुगो
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: பெருசு வந்தா.
8: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner,
14: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4.
3: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446111399.
4: சார், சார்,
5: என்ன ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
6: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர? அன்னியன் 2 சார்.
7: கடைசியில நான் தான் அன்னியனா மாற போறேன்
6: சார். ரெமோவ மாதிரி எனக்கு முத்தம் கொடுக்க போறீங்க பாருங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரரா இருந்த அம்பி ஹேர் கட் பண்ணி ட்ரெயின் ஏறி ஹனிமூன் போற இடத்துல முடியுது சார். அன்னியன் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சார் படம்.
5: என்னையா போற இடத்துல யாராச்சும் சட்டத்துக்கு புறம்பா நடத்துக்கிறாங்களா?
6: இல்ல சார், ராமானுஜத்த நந்தினி கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வர சொன்னதுல ரெண்டு மூணு வாங்காம விட்டுட்டு வராரா? அண்ணியே அண்ணியனா மாறிடுறாங்க சார்.
5: ஓஹோ, அப்படி வர நீ ஹீரோயின் சென்ட்ரிக்கு.
6: சென்டர் மட்டும் இல்ல சார், லெப்ட் ரைட்னு எல்லா பக்கமும் மிதி உழுவுது சார். அம்பிக்கு ஸ்ட்ரிக்ட் தண்டனை தான். நைட்டு ரெண்டு பேரும் வெளியே போற பிளான் பண்ணி அம்பி சுதப்புனா 1 week உப்புமா கூப்பம். ஒரே சாம்பார ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 week ஊத்துற சாம்பார் போஜனம். ரெண்டு மிஸ்டு கால் ஆகி 5 minutes திருப்பி போன் பண்ணலனா பையனுக்கு ஷாப்பிங் கண்டகம்.
5: என்னையா சொல்ற, இந்த சின்ன தப்புக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனையா?
6: இது எல்லாத்த விட பெருசா ஒண்ணு இருக்கு சார். அம்பி சின்னதா ஏதாவது எதிர்த்து பேசினா அண்ணியோட தண்டனை அழுகிற ஜம்போ சார். அம்பி பாவம் சார், நான் நயன்தாராவ பாத்திருக்கேன், த்ரிஷாவ பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு நடிகைய பார்த்தது இல்லைன்னு ஓடு கால விழுந்து அழுகுறான் சார். அப்புறம் இதை சரி பண்ண அண்ணியோட அம்மா வீட்டுக்கு 1 week வெக்கேஷன் அனுப்பி வைக்கிறார் சார்.
5: திரும்பி வரப்போ சரியாயிடுதா?
6: அப்படிதான் சார் நினைப்போம் கிளைமேக்ஸ்ல. ஆனா சரியான மாதிரியே இருந்த நந்தினி ட்ரெயின் ஏறப்ப உப்புமாக்கு 5 kilo ரவா வாங்கிட்டு வர்றத பார்த்து அண்ணியன் பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சிடறாரு சார் கிளைமேக்ஸ்ல.
5: ஆஹா
6: சார், எப்பவுமே அடிப்பீங்க, இப்ப என்ன இன்ட்ரெஸ்டா?
5: ஒரு நிமிஷம்ப்பா, சொல்லுமா.
8: எங்க வரும்போது 2 kilo ரவா வாங்கிட்டு வந்துருங்க.
9: கூட மேல கூட வச்சு ரேடியோ சிட்டில.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: In the cricket season, Radio City ல கேளுங்க exclusive match trivias, match updates and match reviews. இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் entertainment in sixer and எக்கச்சக்க fun. Cricket in legend Harbhajan உடன். Cricket and
0: blockbuster. Yono SBI Cricket ka blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
8: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
10: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ஈசிஆர் மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
13: Hey, you are looking so cool, yeah.
3: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy ah, fancy ah, different different ah super ah summer special collection irukku. Anga vaangi sari kattu, neeyu cool ah irupa.
14: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
15: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St Thomas Mount. Choose from major courses with many value added programs at co education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 7200 13431.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
2: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
1: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Kilimanjaro, Javidali Chinmayi Yoda voice la Pa Vijay Varigal Iludha, Isai A.R.

0: ini kuno nih.
1: Adi Narambalam, Chennai City, FM, R Radio City 91.1.
2: Radio City ல நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் அகிலா அகிலா, ஆலா பிராஜு குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல இசை ஹரிஷ் ஜெயராஜ்.

0: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜெயந்தி உங்களோட பேசிட்டு இருக்கும் போது நம்ம கூட இன்னைக்கு அதித்தி பாலன் இருக்காங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு டான்சர் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும், பட் பீங் அ டான்சர் ஆக்டிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்களா?
1: சோ ஐ ஃபீல் லைக் a lot of dance has helped me in, you know, be it your movements, be it the way you look, because at the end of the day, the like I said, expression, navarasa, whatever it is, you're so used to it. The only thing is theater, dance, film camera, the degree of your expressions changes, that's all. And in camera, la cut panni, close-up vachu, camera vachu, they can take it. But in Bharatanatyam or in theater, you're live up on stage. So you have no choice of making a mistake. மிஸ்டேக் பண்ணாத எப்படி நீ சமாளிக்கணும்ன்றது ஒரு ஸ்கில் வேற. சோ ஐ திங்க் அ லாட் ஆஃப் இட் தட் ஸ்பான்டேனிட்டி ஓ வாட் எவர் இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் டான்ஸ். சோ ஐ மீன் ஐ ஆம் வெரி கிளாட் தட் ஐ லேர்ன் டான்ஸ் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் தட் ஹெல்ப்ஸ் மீ ஹியர்.
0: நம்ம கூட இன்னைக்கு அதித்தி பாலன் இருக்காங்க. அவங்கள பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் ரேடியோ சிட்டி ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக்பஸ்டர்.
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமென்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
2: சிட்டி. யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார்ட் பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters இன் இயர் அண்ட் போனஸ் ஆஃபர். ஒரு பாக்கெட்ல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
8: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
18: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4.
19: புக்ஸ்கா பர்பட்டல் லேர்னிங் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப்
5: Arts and Science, various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
19: Cricket da valka, valka ran cricket. Yokeril 6, full tossel wicket. Vaipu kedakkumbodhu un theramaiya kaattu.
20: Vetri tholvi nenaikkamal bayamindri velaiyaadu. Vetri tholvi nenaikkamal bayamindri velaiyaadu. Nee bayamindri velaiyaadu. Tata IPL paarungal. Ovvoru maalai 7 manikku Jio Hotstar matrum Star Sports.
2: Yono SBI Cricket Ka Blockbuster.
21: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you're listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
22: Yono SBI, Cricket Ka Blockbuster.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
23: உலக நாயகன் கமல்ஹாசன் குரல் மற்றும் வரிகளில் அனிருத் இசையில் விக்ரம் படத்திலிருந்து பத்தல பத்தல சாங் ரேடியோ சிட்டியில்

What are you talking about, man?

0: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அதிதி பாலன் இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அபவுட் ஹர் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கும் போது, நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல.
1: அண்ட் அலாட் ஆஃப் டைம்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஒரு ஸ்பாட்ல போட்ட மாதிரி ஆயிடும்ல, பிகாஸ் சோ மெனி பீப்புள் ஆர் லுக்கிங் அட் யூ அண்ட் யூ கான்ட் அஃபோர்ட் டு மேக் அ மிஸ்டேக் அண்ட் யூ வில் பி ஃபீலிங் டெரிபிள் இஃப் யூ மேக் ஒன். சோ ஹவ் டு யூ ஹேண்டில் தோஸ் சிச்சுவேஷன்ஸ்?
2: சோ ஆக்சுவலி சின்ன வயசுல வந்து நான் வந்து தப்பு பண்ணா தப்ப காமிச்சிருவேன். ஸோ என்னோட டீச்சர் என்னை வந்து ஒரு 10,000 வாட்டி சின்னதுலேருந்தே ஷீஸ் பின் சேயிங், நீ தப்பு பண்ணா காமிக்க கூடாது, அதை நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக சமாளிச்சு யூ ஷுட் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் யூ ஒரு டான்சர். ஸோ இஃப் யூ மேக் அ மிஸ்டேக் ஜஸ்ட் ட்ரை டு ஃபிக்ஸ் இட் இமீடியட்லி, டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். இட் இஸ் டிஃபிகல்ட் பட் வித் ப்ராக்டிஸ் அகெயின், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண யூ கெட் யூஸ் டு இட். யா, தட்ஸ் அ ஸ்கில் தட் யூ லேர்ன் ஓவர் இயர்ஸ்
0: அண்ட் தட்ஸ் த கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம அதிதி பாலன் பத்தி இன்னைக்கு அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கான்வர்சேஷன் எனக்கு போயிட்டு இருக்கு. ஐ ஹோப் யூ ஆல் ஆல்சோ என்ஜாய். சூப்பர் அமேசிங்கான சாங்ஸ் ஆர் ஆன் தி வே. ஸ்டே டியூன்டா இருங்க. யூ ஆர் லிசனிங் டு ரேடியோ சிட்டி ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்.
3: கபில் கபிலன் குரலில், ஜி கே பி வரிகளில், திப்பு தாமஸ் இசையில், அடியே பாடல் ரேடியோ சிட்டியில்.
4: அடியேனீதானடி என்போதைத்தேனே முத்தம் கொஞ்சே.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல விவேக் லிரிக்ஸ்ல தி மற்றும் சந்தோஷ் நாராயணன் குரல்கள்ல மாமதுரை கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0444-611-6399.
1: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
3: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
1: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
4: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.

0: FMR Radio City 91.1.
1: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல தாமரை வரிகள்ல சார்த்தக் கல்யாணி அண்ட் மிராசன் குப்தாவோட வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்க போற பாட்டு தரங்கினி தரங்கினி ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிட்டி ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அதித்தி பாலன் இருக்காங்க. ஆக்சுவலி முதல் படமே அருவி மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான படம். அது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எனி ஆக்டருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. பட் அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ற படங்கள் எல்லாமே ரொம்ப பிக்கியா, ரொம்ப சூஸ் பண்ணி பண்ற ஸ்கிரிப்ட்ஸா தெரியுது. டு யூ ஹாவ் எனி ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் ஃபார் இட்?
1: நாட் ரியலி ஸ்பெசிபிக் ரீசன். தேர் இஸ் அகைன் நோ ரூல் புக் ஆர் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஹவு அன் ஆக்டர் ஷுட் பி. ஐ ஆம் ஸ்டில் ஃபிகரிங் அவுட் திங்ஸ் இன் லைஃப். When I did Aruvi, I didn't want to do films. Then I

0: டருவி, தென் இட் பிகேம் மை கெரியர். அதுக்கப்புறம் வந்து சரி என்ன மாதிரி படம் பண்ணும் அப்படின்னு யோசிச்சா, சரி ஃபீமேல் சென்ட்ரிக் மட்டும் அதை மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இட்ஸ் அன் இவால்விங் ப்ராசஸ், இட்ஸ் நாட் லைக் இதுதான் இதுதான் இப்படிதான் போகணும் அப்படின்னு கிடையாது. வேர் ஆல் லைக் ஃபிகரிங் அவுட் லைஃப். ஆஸ் ஐ ஃபிகர் அவுட் லைஃப், ஐ எம் ஃபிகரிங் அவுட் கெரியர் லைஃப் ஆல்சோ. ஸோ பட் ஒன் திங் ஐ எம் பர்டிகுலர் இஸ் ஈதர் த டீம் ஹேஸ் டு பி குட் ஆர் த கேரக்டர் ஹேஸ் டு பி ஆஃப் சம் இம்பார்ட்டன்ஸ். இட் டசன்ட் மேட்டர் ஒன் மினிட். லைக் இஃப் யூ சி மலையாளம் படத்துலலாம் வந்து எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். லைக் அவங்க அந்த கதையில இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இட் ஒன்ட் பி லைக் சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்காது. ஸோ ஃபார் மீ தட் இஸ் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட், வேர் த கேரக்டர் ஹேஸ் சம்திங் டு டூ இன் த ஸ்கிரிப்ட். ஸோ தட்ஸ் ஹவு ஐ செலக்ட். இட்ஸ் நாட் லைக் நான் வந்து செலக்டிவா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட் இட் ஜஸ்ட்
1: நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம அதித்தி பாலனோட பேசிட்டு இருக்கோம், தெரிஞ்சுகிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து கேக்குறதுக்கு ஸ்டே டியூன் ரேடியோ சிட்டி ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ், நான் ஆர்ஜே நதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். டைம் ஆல்மோஸ்ட் 1:10 கிட்ட ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
2: Tips, India's favorite spring mattress. Visit www.tipsindia.com to explore more.
3: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner, jo business banaye aasan. Download the Unique app.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
2: साथ म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरमुखम ऑलराउंडर आरमुखम
3: रेडियो सिटी।
4: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: பெருசு வந்தா.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner,
15: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதம் தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
2: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
3: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
4: சார் சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
5: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா?
6: அமலாப்பட்டி
5: எனக்கு
6: தெரியும் சார், இத கேளுங்க. தான் குழந்தை இருக்கிற இடத்தை விட்டு வரமாட்டேன்னு நிக்கிற கிருஷ்ணா கடைசியா நிலாவை காட்டி சோறு ஊட்டினாதானே அவ சாப்பிடுவா. இப்ப நானே நிலாவுக்கு போயிட்டு அவ டெய்லி சாப்பிடுறப்ப என்ன பார்த்துதானே சாப்பிடுவான்னு நினைச்சு ஒத்துக்கிறாரு சார். நிலாவுக்கு போக ஒவ்வொரு நாளும் நிலால இருந்து கிருஷ்ணா ஸ்டெப்பு போட, பூமியில இருந்து அந்த நிலாவே ஸ்டெப்பு போட, கிளைமேக்ஸ் ஒரு அமாவாசை சார். ரெண்டு பேரும் பாத்துக்க முடியாதப்ப வருமே ஒரு ஃபீலிங், எமோஷனா சார்.
5: எமோஷனல் ப்ரமோஷன், ஒன்னும் ப்ரமோட் பண்ணி நிலா

0: ரேடியோ ஸ்ரீ கேட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஒண்டர் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு டைமண்ட் வவுச்சரோட வந்திருக்கேங்க. எஸ் இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய T20 மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. அந்த ரெண்டு டீம்ல யாரு டாஸ் வின் பண்ணுவா அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி நான் சொல்ற நம்பருக்கு அனுப்புங்க. ஒண்டர் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய டைமண்ட் வவுச்சரை வின் பண்றதுக்கான வாய்ப்பு பெறுங்க. எஸ் இன்னைக்கு T20 மேட்ச் யாருக்கும் நடுவில்னு பாத்துக்கோங்க. அதுல யார டாஸ் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 9574777763. இன்னொரு தடவை சொல்றேன், 9574777763 அப்படிங்கிற நம்பருக்கு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றவங்களுக்கு ஒண்டர் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு டைமண்ட் வவுச்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: யோனோ SBI கிரிக்கெட் கார் பிளாக் பாஸ்டர் கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விட்டாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: Ungal kanavu nanavagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
12: Housing partner Akkad Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga Akkad Housing da best. Oru ball
13: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
1: YONO SBI Cricket Car Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
9: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो जेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பரபரனு ஓடுது சிற்றி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: ரேடியோ சிட்டி. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
16: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
17: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
18: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
19: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. Visit dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
20: Super Sunday!

0: சூப்பர் சண்டே சேல் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.
2: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
1: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City. Adi Narambalam, Chennai City. FM, our Radio City 91.1.
4: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நதி உங்களோட பேசிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஸ்டார் அண்ட் அவங்கள பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம ஷோல தெரிஞ்சுக்குவோம். ஆன் தட் நோட் இன்னைக்கு நம்ம கூட அதித்தி பாலன் இருக்காங்க. சோ இப்போ அதித்தி பத்தி ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதித்தி புக்ஸ் படிப்பீங்களா?
5: Yeah, நான் கொஞ்சம் ஸ்லோ ரீடர் பட் ஐ டூ லைக் டு ரீட் புக்ஸ்.
4: ஓகே, என்ன புக் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா?
5: ஐ டோன்ட்
4: ஷுட் அந்த மாதிரி.
5: சோ ஐ ரீட் அ லாட் ஆஃப் ஃபிக்ஷனல் புக்ஸ் தான். இப்போ கொஞ்சம் இந்த you know like mind related books la padika try pandra ana adu konjam dry ah boring ah irukum. I prefer it. Recent illa or a few years munadi I read this book called M and the Big Home. Okay. It's about a dysfunctional family but it was very very well written. Jerry Pinto nu solitt or writer, so avangaloda book. Then God of Small Things, Arundhati Roy oda. So yeah, these two books, there are some of few books because I read slow, I pick and choose my books and I read.
4: Umma classics ah read panni.
5: Yeah, yeah.
4: Okay, innum nare vishayangal Aditi Balan pathi therinjikka porom. Kekkuradhukku stay tuned Radio City Stars Express. Na RJ Nidhi ungalodu pesiyirukken.
3: ரேடியோ சிட்டியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், தேவதையை

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமென்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது, ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
9: எல்டியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு வால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
18: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
19: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
20: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேற்று பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
21: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
22: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446111699.
23: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்சாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
24: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
1: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
25: ஷான் ரோல்டன் இசையில சிதார்த் குரல்ல ஷான் ரோல்டன் மற்றும் பிரபுராம் வியாஸ் வரிகள்ல ஆப்பிள் கிரம்பிள் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜெனதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அதித்தி பாலன் இருக்காங்க. அவங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது, அதித்தி நீங்க பார்த்த படங்கள்ல இந்த படம் எல்லாம் செம்மையான படங்க, நீங்க மஸ்டா பாக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ற படம் ஏதாவது இருக்கா?
1: See, I mean, all time classic Manichitra Thaaru is one of my favorites. ஃப்ரம் மலையாளம் என்னன்னா, சின்ன வயசுல நான் நிறைய மலையாளம் படம் தான் ஜாஸ்தி பார்த்துருக்கேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா வந்து தியேட்டர் போனா, அம்மா இஸ் மலையாளி, ஸோ வென் வி யூஸ் டு கோ டு த தியேட்டர் வி யூஸ் டு வாட்ச் ஓன்லி மலையாளம் ஃபிலிம்ஸ். ஸோ தமிழ் நாங்கள் ஜாஸ்தி போனதில்லை. நான் ஃபஸ்ட்டு தமிழ் படம் தியேட்டர்ல பார்த்தது வந்து சில்லுன்னு ஒரு காதல், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட. I really enjoy like English movies um irukku, there are these Iranian films that I like. See, na chinnadila world movies la paathadilla, Aruvi pannadukaprom in fact Aruvi pannumbodhu the director had suggested 3-4 movies. There was this movie called Blue. It's a trilogy of red, blue and white. Yeah,
0: okay.
1: So adula Blue is a good film. Then yeah, man nariya periya list irukana tappuna engida keta mind la varala.
0: நீங்க சொன்னதே ஒரு பெரிய லிஸ்ட் தான், நோட் பண்ணிக்கிறோம். படம் என்ன பாக்குறதுன்னு தெரியல, வீக்கெண்ட்ல என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சுத்திட்டு இருக்கீங்களா? நோட் பண்ணி வச்சிருங்க, பாத்துருங்க. சூப்பர் அமேசிங்கான பாட்டுலாம் வந்து வீல இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதித்தி பாலனோட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்டே டியூன்ட்.
2: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் காகித கப்பல், கானா பாலா, ஷான் ரோல்டன், தொல்காப்பியன் மற்றும் சந்தோஷ் நாராயணன் குரல்கள்ல, கானா பாலா வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: நரேஷ் ஐயர் மற்றும் ஹிருதய கட்டானி குரல்கள்ல, விவேக் வரிகள்ல, இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல, அயலா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4.
3: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம் Bakum, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.

0: கேட்டுருக்கீங்க. நான் ஆர்ஜயநதி உங்களோட பேசிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டார் அவங்களுடைய இன்னொரு சைடு என்ன, அவங்கள பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம ஷோல வந்து தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு நம்ம கூட அதித்தி பாலன் இருக்காங்க. அதித்தி, உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: எனக்கு பெருசா பிடிக்காது, பட் சமைக்கணும்னா சமைப்பேன். வேற வழி இல்லைன்னா ஐ வில் குக். லைக் பிகாஸ் காலேஜ்ல இருக்கும் போது ஐ வாஸ் ஸ்டேயிங் அலோன் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ அப்ப நிறைய வெளியில சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு பிரச்சனை கிரியேட் பண்ணதுனால சாம்பார் ரசம் பொரியல் அதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஏதாவது இப்போ கோவிட் டைம்ல மாதிரி எங்கேயாவது இஃப் யூ ஸ்டக் இன் ஒன் பிளேஸ் ஐ கேன். ஈவன் கோவிட் டைம் ஐ டிட் அவன் வாங்கி நாங்கள் ராவியோலி அது இதெல்லாம் வி ட்ரை டு டூ ஆல் ஆஃப் தட்.
0: டல்கோனா காஃபி,
1: ஆமா, எல்லா எல்லா விதமா. ஆனா அதோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து போவே இல்லை அந்த பக்கம். அம்மா சாப்பாடு போதும் எனக்கு, அது மாதிரி
0: ஏதோ ஒண்ணு கொடுங்க.
1: பட் சம்டைம்ஸ் இப்போ எனக்கு வந்து தோணும், நம்ம எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட கேக்குறோமே சாப்பாடு, அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, நம்ம வந்து we have to start doing it அப்படின்னு தோணும். பட் ஆனா அந்த திங்கிங் மட்டும் தான் வருது, ஆக்ஷன் நடக்க மாட்டேங்குது.
0: இது ஆக்சுவலி யூனிவர்சல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இது ஏதாவது ஒரு பாயிண்ட் இன் டைம்ல ஃபீல் பண்ணிருப்போம். தேங்க்யூ சோ மச் அதித்தி ஃபார் கமிங் டு மை ஷோ அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. இதே மாதிரி நம்ம ஷோல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஸ்டார் அவங்களோட ஒரு அமேசிங்கான கான்வர்சேஷன் கேட்கலாம். இப்போதைக்கு பாட்டை கேட்டு வாங்க, பேசுவோம். ஸ்டே டியூன்ட். டைம் 2:10 தாண்டி போயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
3: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner, jo business banaye aasan. Download the Unique app.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Reel.
2: Aarumugam. All-rounder Aarumugam.
3: Radio City.
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவங்க பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner,
15: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
16: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மென்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM Jewel App மூலம் பணம் செலுத்தலாம்.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதம் தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
2: புக்ஸ்கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு University of Madras affiliation.
3: சார் சார் என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
4: ஓ நோ, பார் டு பிரேம் குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
3: இறுதி சுற்று டூ சார்.
4: பிரேம்குமார், இதெல்லாம் ரொம்ப தப்பு
5: சார். சுதா கொங்கரா விட நல்லா எடுக்கிறோம் சார். ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் பண்ற மேல் அதிகாரிய கீழே ஒரு குத்து விட்டு ஓடி போய் மாதவன் இடுப்புல ஏறி உட்கார்ற இடத்துல முடியுது சார் இறுதி சுற்று ஒண்ணு. அங்கிருந்து பார்ட் டூ ஆரம்பிக்கிறோம் சார்.
4: அப்புறம் என்ன ஆகுது?
5: இடுப்புல உட்கார்ந்த ரித்விகாவை கீழே இறக்கி விடுறப்ப ஸ்பிரெயின் ஆயிருது சார் மாதவனுக்கு.
3: உனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்க வந்து எனக்கு பாக்ஸிங்கே சொல்லி கொடுக்க முடியாம போயிடுச்சேன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது சார். இதே ரிங்ல போட்டி போடலாம் வானு மாதவனுக்கும் ரித்விகாவுக்கும் மேட்ச் சார். நம்ம சொல்லி கொடுத்த பொண்ணாச்சேன்னு மாதவன் விட்டு தர்றாரா, இல்ல நமக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டராச்சேன்னு ரித்விகா விட்டு தர்றாங்களான்னு டென்ஷன்ல விடுறா சார் இன்டர்வல்ல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஈக்குவலா ஃபைட் வச்சு கிளைமேக்ஸ்ல கொண்டாரா சார் ஜெங்கிஸ்கான. ஒண்ணு நம்ம ஆயுதத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், இல்ல எதிரி ஆயுதத்தை அழிக்கணும்னு மாதவன் காடை இறக்கி
5: இறக்கி
3: ரித்விகா இடுப்புல உட்காந்துக்கிறாரு சார். ரித்விகா இடுப்பு சுளுக்கிக்க கிளைமேக்ஸ் டிராய். ஆஸ்பத்திரியில ரெண்டு பேரும் எமோஷன் ஆகி இடுப்பு நரம்புல நீ அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு சேர்றதா சார் கிளைமேக்ஸ்.
4: சரி எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க அவங்க?
6: அங்க ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணும், இன்னும் ஒரு இடுப்பு ஓட்டஞ்சு கேஸ்.
7: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாடல் வளையப்பட்டி தவிழே தவிழே. நரேஷ் ஐயர், உஜ்ஜயினி ராய், ஸ்ரீமதுமிதா, தர்ஷனா கேட்டி இவங்களுடைய குரல்கள்ல, நாமுத்துக்குமார் வரிகள்ல, ஏ ஆர் ரகுமான் இசையில.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: APN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. APN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
15: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
16: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோடிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
1: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார்ட் பிளாக் பஸ்டர்.
3: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
4: Sivakarthikeyan lyrics le, Anirudh music le, Jonita Gandhi and Anirudh padirukkira paattu, Private Party, ketuttirukkeenga Radio City le.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: ஹரிஹரன் டிப்பு வாய்ஸ்ல விவேக் அவரிகள்ல குட்டி புலி கூட்டம் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜே நிதி. அதாவது சினிமாவில் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ள என்ட்ரி ஆனதுன்னமும் குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் பண்ணிதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் சேதுபதி சாரை நம்ம எல்லாருமே வந்து புதுப்பேட்டை படத்துலலாம் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி த்ரிஷா ஆக்சுவலி அவங்க வந்துட்டு டெபியூ ஆனது வந்து லேசா லேசா அப்படிங்கறதுல தான் நமக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே ஜோடி படத்துல பாத்தீங்க அப்படின்னா சிம்ரனோட ஃப்ரெண்டா ஒரு சில பிளிங்க் அண்ட் மிஸ் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து போயிருப்பாங்க அவங்களோட ஊட்டி எபிசோட்ஸ் எல்லாம். இதுல நீங்க எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி 12B-க்கு முன்னாடியே ஷாம் பாத்தீங்க அப்படின்னா குஷி படத்துல வந்து ஒரு குட்டி ஒரு ரோல்ல வந்துட்டு போயிருப்பார். பெரிய பெரிய ஸ்டார்ஸா இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சின்ன ரோல் எல்லாம் அப்பப்போ பண்ணிட்டு அதுல இருந்துதான் வந்து வளர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு இன்னைக்கு வந்து சின்னதா ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சோ அதனால ஐ வாண்ட் டு டெல் யூ சூப்பரான பாட்டு ஆன் தி வேல இருக்கு. கேட் ஸ்டே டியூன் டு யூனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக் பாஸ்டர்.
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி.
3: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார்ட் பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
4: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பாக்கெட்ல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
8: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
18: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
19: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷனா இருக்கு.
20: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
21: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4.
3: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர். யோனோ எஸ்பிஐ.
0: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
3: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI, powered to every Indian.

0: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் தான் கேட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி தான் இவ்வளவு நேரமா உங்களோட பேசிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிமைண்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நம்ம ஷோல நிறைய ஸ்டார்ஸ் அவங்களோட அமேசிங்கான கான்வர்சேஷன், அவங்க கிரியேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதெல்லாம் வந்து நீங்க இங்க மட்டும்தான் கேட்க முடியுமா அப்படின்னீங்கன்னா கிடையாது. ரேடியோ சிட்டி தமிழ் அப்படிங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லா இடங்கள்லயுமே லிவிங்ஸ்டன் தான். அங்க வந்து எங்களை ஃபாலோ, லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான கான்டென்ட் ரைட் ஆன் டைம் உங்க போனுக்கே வந்து சேர்ந்துடும். சூப்பர் அமேசிங்கான சாங்ஸ் வந்து வே கேட்டு ஸ்டேடியோன் ரேடியோ நாளைக்கும் இதே ஷோல உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ ஆர்ஜே நிதி சைனிங் ஆஃப். டாடா, பை பாய்.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு விவேகா வரிகளில், ராஜலட்சுமி செந்தில் குரலில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சாமி சாமி.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: பெட்சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட்சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
5: தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sintthomascollege.com.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 420 42.
8: Science வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்து கிடைக்கும். கால் 044-634-6399.
9: டயர்டா ஃபீல் பண்றீங்களா? ஜீரோ எனர்ஜியா?
10: வெயிட், உங்க பாடிக்கு வாட்டர் மட்டும் போதாது, கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் வாட்டரும் எலக்ட்ரோலைட்ஸும் தேவை.
9: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
11: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
12: Joya Lucas, world's favorite jeweler.
13: Para para new old the city, yenga RJ's rombo witty, and around the clock non stop, unga fun ku nanga guarantee.
14: Radio City. Radio City.
0: Nadi Narambalam Chennai City, FM on Radio City 91.1.
1: அனிருத் இசையில் தனுஷின் குரல் மற்றும் வரியில் தாய்க்கிழவி பாடல் ரேடியோ சிட்டியில்.

ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुखम ऑलराउंडर आरुमुखम
2: रेडियो सिटी।
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவங்க பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏன் நீ இதை சொல்லுவா, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்ல பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
1: விடுற?
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ரா, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner,
13: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மென்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-425-04.
2: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிடல் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
3: சார் சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
4: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொலை தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
3: மின்னலே 2 சார்.
4: இதெல்லாம் நியாயமா?
3: அந்த மியூசிக்கை யோசிங்க சார், அந்த லவ் யோசிங்க சார்.
4: மாதவனும் ரீமா சென்னும் சேர்றதுல முடியும் சார். மின்னலே அவங்க கல்யாண போட்டோவை பேன் பண்ணி ஆரம்பிக்கிறோம் சார். படம் எப்படிப்பட்ட லவ்னு நீங்க நினைப்பீங்க? ஆனா அதான் இல்ல, கிச்சன்ல இருந்து ஒரு தட்டு பறந்து வந்து அவங்க போட்டோ மேல அடிச்சு உழுவுது சார். அவ்வளோ லவ் பண்ணி சேர்ந்தவங்களுக்குள்ள இப்ப சண்டை சார். ஏச்சு மாறிச்சு மாறிச்சு மாறு. என்ன வேணும் இப்போ அப்படின்னு மாதவன் கேட்க ரீமா சென் டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க சார்.
3: அங்க ஒரு சாட்ரு பிஜிஎ
5: பக்கத்துல ரீமா சென் கண்ண மூட,
6: அப்ப மாதவன் வராம கண்ணுக்குள்ள அப்பாஸ் வந்துறாரு சார்.
5: மாதவன் வக்கீல பக்க ஊருக்கு போற கேப்ல பாத்ரூம் கிளீனர் விக்கிறேன்னு சொல்லி அப்பாஸ் வந்துறாரு சார்.
6: ஃபர்ஸ்ட் பார்ட்ல மாதவன் கரெக்ட் பண்ண அதே மாதிரி இந்த பார்ட்ல திரும்பி அப்பாஸ் கரெக்ட் பண்ணிடுவாரோன்னு நினைப்பாங்க.
5: ரீமா சென் எப்பவும் போல கண்ண மூடி யோசிக்கிறாங்க சார். யாரா வந்தா? யாரும் வரல சார், தூக்கம் தான் வந்துச்சு.
7: ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஏகப்பட்ட பிரச்சனைல அவ தூங்கிட்டா சார்.
8: ரெண்டு பேரும் இல்லாம அவ சிங்கிளா இருக்கிறதுல முடிக்கிறோம் சார் கிளைமாக்ஸ்.
9: இங்க வாயன், நீ வாழ்க்கை ஃபுல்லா சிங்கிளா இருக்கிறதுக்கு ஒன்னு பண்ற.
10: பிரேம்குமார்
11: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்க்க.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட்டின் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட்டின் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு வால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: இன்று நம்முடன் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்துறையிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
2: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிக்கேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டேர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
3: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மத்த மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம லாங் டேர்ம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
1: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964444. ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
4: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம், NAC A grade certified autonomous college.
1: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
2: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
5: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI
6: Cricket Ka Blockbuster. Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
5: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: பாட்டு காதல் ஃபைல், ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், தனுஷ் குரல் மற்றும் வரிகளில், தொடர்ந்து கேளுங்க.

0: powered by
1: healthier சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra thangam vaanga aarambikkalam. NAC DigiGold app ay download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
1: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
0: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
1: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
2: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ் சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. Call 7200-13431.
3: YONO SBI Cricket Ka Blockbuster.
4: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
3: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI, powered to every Indian.

0: அடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: என்னோட

0: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: பெட்சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட்சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
3: தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
4: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sintthomascollege.com.
5: கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் & கோ.
6: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ் டேட்டா அனாலிடிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
7: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
8: ஜோய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-42.
10: பரபரன்னு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப் உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
11: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
12: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் அடடா ஒரு கார்த்திக் குரல்ல நாமத்துக்குமார் வரிகள்ல இசை ஹாரிஸ் ஜெயராஜ். அடடா

0: FMR Radio City 91.1.
1: பிசினஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜி அமிர்தா பேசுறேன். இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் எங்க அம்மா, என்னோட லவ், என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட எல்லாமே. அவங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் சாங் டெடிகேட் பண்ண போறேன். சோ ஸ்டே டியூன்ட்.
2: Your vibe, your playlist. Campus FM. Radio City.
3: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
4: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.

0: தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டாடுது. ஏய் வெளியே வந்து நீயே சண்டை விடுற.
1: Radio City Cricket Blockbuster Reel. ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். Radio City in Cricket in Blockbuster. Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka Blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
8: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: Housing partner
11: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
12: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: எல்லாரும் பிஇ பிடெக் ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
14: பிஎஸ்சி நர்சிங், பிஇ பார்மசி, பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரியல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446116299.
15: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்யும்
16: அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பிங் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
17: Hey, you are looking so cool, yeah.
18: Hama, summer heat beat பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
19: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
20: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
21: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்தி நகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
22: சார் சார், என்ன ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
23: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா?
24: பார்ட் 2
25: பிரேம் குமார்.
23: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
22: முதல்வன் 2 சார். ஐயோ, பாலிடிக்ஸா? எப்பவும் சொல்லி முடிக்கிறப்போ உனக்கு அடி விழும், இத சொல்ல ஆரம்பிச்சாலே விழும், ஓடிடும்
23: சார். அதான் இல்ல, இதுல பாலிடிக்ஸ் இல்ல. முதல்வன்ல மீடியால வேலை பாக்குற அர்ஜுன் சிஎம் இன்டர்வியூ எடுக்கிறப்ப, ஒரு நாள் நீ சிஎம் இருந்து பாரு அப்படின்னு சொன்னதுனால இவர் சிஎம் ஆயிட்டார். ஆனா செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல அர்ஜுன் சிஎம் இன்டர்வியூ கொடுக்கறப்ப, நல்ல நாடு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்றப்ப அந்த இன்டர்வியூவர், ஒரு நாள் நீ நார்மல் சிட்டிசனா இருந்து பார் அப்படின்னு சொல்ல, இவர் ஒத்துக்கிட்டு காமன் மேன் ஆயிடுறார் சார்.
22: அப்போ சிஎம் யாரு ஆவா? சொல்ற,
23: அது அவர் வைஃபோ பையனோ இருந்துகிட்ட சார். சிஎம்மா தன் பணியை சிறப்பா செஞ்ச மாதிரியே சிட்டிசனா தன் பணியை செய்யணும். ஒரு சிட்டிசனோட முதல் கடமை ஓட்டு போடுறதுன்னு யோசிச்சா எலெக்ஷனே இல்ல. சரி, விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தா மணிஷா கொய்ராலாவோட அப்பா விஜய்குமாரோட நிலம் இவர் உப்பு கருவாட ஆடி முடிச்சப்ப பாம் போட்டாங்கல்ல,

0: அழிஞ்சு போச்சு.
1: சரி இத போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்ம வச்ச கண்ணாடி பெட்டி இருக்கேன்னு அதுல எழுதி போடலான்னு பார்த்தா அந்த மரத்துல இருந்து பூவா விழுந்துச்சு இல்ல,
2: பழைய
1: வாழ்க்கைய தேடி அதுல இவரு மணிஷா குயரலா குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து கேஸ்ல உள்ள போட பிளான் பண்றாங்க சார்.

கார்த்திக் குரலில் தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மழை வரப்போகுதே பாடல் ரேடியோ

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: நடுங்கிறது
2: மேக் தெரியல.
1: உட்கார்ந்து

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ்.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
15: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
16: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
17: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.

0: சீசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
2: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட், லெஸ் பெயின், ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
3: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
4: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butts Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
5: Yono SBI Cricket Ka Blockbuster.
6: Yono SBI Cricket Ka Blockbuster.
7: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
6: Yono SBI Cricket Ka Blockbuster.
5: Yono SBI Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
0: தமனி செயல் அனிருத் ரம்யா பெஹ்ரா குரல்களில் விவேக் வரிகளில் பிம்பிலிக்கி பிலாப்பி ரேடியோ சிட்டியில்

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல விக்னேஷ் சிவன் வரிகள்ல அனிருத் பாடியிருக்கிற பாட்டு தீமா தீமா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: powered by
1: healthy saapanumna konjam kashtam da konjam oil ye nirayvana samayal kudukra be right sunflower oil irukku 101 quality checks pandra india vin number 1 sunflower oil nirvanam konjam right ah yosinga be right sunflower oil la vaangunga
2: luxury motorcycle partner harley davidson x440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra Sangamanga aramikalam. NAC DigiGold app download seyyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: Paraparanu odu the city. Yenga RJ's romba witty. And around the clock non-stop. Unga funnukku naanga guarantee.
5: Nadi Narambalam, Chennai City, FM, our Radio City 91.1.
6: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாதிரி போகும் ஆனா ரைட் டயர் கிடைச்சா எல்லாம் சரியாகும் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர் இமீடியட் கேர் அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட் எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க எமர்ஜென்சினா
7: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்
8: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்
9: NAC A+ அக்ரிடிட்டட்ல கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க TA இங்கிலீஷ் BCom BScom BCA BBA டேட்டா சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேக்ஸ் சைக்காலஜி MCom MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க
10: விசிட் sainttomascollege.com
11: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி TNC அப்ளை தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம் மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4
12: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு
13: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல BCom BCA அண்ட் BSc படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம் டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும் கால் 044-611-6399
14: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்
5: தாய்மை ஹாஸ்பிடல் ஆழ்வார்பேட்டை கால் 9840092288
15: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தெரிஞ்சீங்களா வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட் அட்மிஷன்ஸ் ஓபன் கால் 7200-13431 சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்
16: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்
17: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
16: Yono SBI, Cricket Ka Blockbuster.
18: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
19: ரேடியோ ஸ்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு ஆதேஷ் கிருஷ்ணா வரிகள்ல சாய் அபியங்கர் இசை மற்றும் குரல்ல கட்சி சேர தொடர்ந்து கேளுங்க

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1. Yeah.
1: மற்றும் ரனினா ரெட்டி குரல்கள்ல பா விஜய் வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: சிட்டி லிசனர்ஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜே அமிர்தா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கேம்பஸ் ஆர்ஜேல நான் என்னோட பேவரட் பீப்புளுக்கு சாங் டெடிகேட் பண்ண மாதிரி நாளைக்கு கேம்பஸ் ஆர்ஜேல அவங்களோட சாங்ஸ் கேக்குறதுக்காக ஸ்டே டியூன்ட். டாடா, பை பை.
1: யோர் வைப், யோர் பிளேலிஸ்ட், கேம்பஸ் எஃப்எம், ரேடியோ சிட்டி.
2: அனிருத் மியூசிக்ல, ஸ்வேதா மோகன் வாய்ஸ்ல, தனுஷ் லிரிக்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என்ன சொல்ல ரேடியோ சிட்டில.

0: powered by
1: healthier saapanumna konja kashtam da konja oil ye nirayvana samayal kudukra we right sunflower oil irukku 101 quality checks pandra india's number 1 sunflower oil nirvanam konja right ah yosinga we right sunflower oil la vaangunga
2: luxury motorcycle partner harley davidson x440 deep beyond the everyday automobile partner
3: lanson toyota think toyota call lanson 0444000 8000
2: jewelry partner
3: rubai 100 podume indra sangam vaanga aarambikalam nac digigold app download seyungal ippode 7.5% bonus perungal
2: happiness partner satya spreading happiness
4: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: பெட் சஃபா ஆயுர்வேதிக் சூரன் பெட் சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்
6: தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்
7: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com
8: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
9: Thalmay Hospital in Penmayin, Ovvoru Kattathukkum Mulumaiyana Nalaparamarippu. Well-Women Package, Rs. 999 Mattum. Consultation, Pap Smear, Ultrasound Scan Mattum. Breast Examination Udin. Treatments, Surgeries Kut, 25% வரை தள்ளுபடி.
10: தாய்மை ஹாஸ்பிடல் ஆழ்வார்பேட்டை கால் 9840922288
11: ரிசல்ட் எப்ப வரும் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது
12: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம் NAC A grade certified autonomous college
13: 25 years of academic excellence experienced faculty advanced lab facilities plus highest placement records
14: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் விபி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கால் 9841655959 விசிட் dce.edu.in கவுன்சிலிங் கோட் 140
15: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்க சைபால்
16: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
8: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட் அட்மிஷன்ஸ் ஓபன் கால் 7200-13431 சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்
17: Paraparanu, old the city. Yenga RJ's rombo witty. And around the clock, non-stop. Unga fun kunanga guarantee.
18: Radio City.
19: Radio City.
20: Nadi Narambalam, Chennai City. FM on Radio City 91.1.
21: Viveka lyrics la, Silambarasan Haripriya voice la, Devi Shri Prasad music la. Bullet, kete trikinga Radio City la.

0: FMR Radio City 91.1.
1: எஸ்பிபி அண்ட் சித்ரா வாய்ஸ்ல வாலி வரிகள்ல இளையராஜா இசையில செம்பருத்தி பெண்ணுறுத்தி இப்போ ரேடியோ சிட்டியில கேட்டுட்டு இருக்கீங்க. செம்பருத்தி

0: ரேடியோ சிட்டி 91.1 கேட்டிருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், ஹாப்பி ஈவினிங் சொல்லிக்கிறது ரேடியோ சிட்டி பரத். வந்துட்டேன், அடுத்த நாலு மணி நேரம் கூட தான் ஷோ கேட்க போறீங்க. எஸ், காலையும் நானே மாலையும் நானே. சோ இன்னைக்கு ஈவினிங் அடுத்த ஒரு நாலு மணி நேரம் இந்த வீக்கெண்ட் இதுமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். முக்கியமா ஒரு மூவி டீம் அவங்க கூட தான் இன்னைக்கு நிறைய விஷயம். இந்த மே மாசம் ரிலீஸ் ஆக போற ஒரு படம், அந்த படத்தை பத்தி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யார் இந்த டீம், இவங்க என்ன வந்து பேச போறாங்கலாம் கேட்டு அப்படியே தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் ஈவினிங்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.

0: மேட்சுக்கு அப்புறமா சேப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌடு ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏ நல்ல பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி குடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: விடுற. ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர், ஆறுமுகம் ஆல்ரவுண்டர், ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
8: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: Housing partner
11: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேகே நகர், சென்னை.
11: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
4: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
5: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
6: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
7: ஒரு 10 வயசு பையன் ரிப்பீட்டட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. டீடைல் டயக்னோசிஸ்ல தான் தெரிஞ்சது அவன் செஸ்ட்ல ஒரு பெரிய ஜெர்ம் செல் டியூமர், பிரீத்திங் கூட அஃபெக்ட் பண்ற அளவுக்கு. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் டீம் கேர்ஃபுல் பிளானிங்கோட காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சக்சஸ் ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு.
8: அட்வான்ஸ்ட் கேர், ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், குட்டி லைஃப்ஸ்க்கு ட்ரஸ்டட் கேர்.
9: Careful, sugary drinks are ORS nu confuse panadinga.
10: Real ORS na WHO formula follow pannum electrol madri.
9: Electrol, India-vin number 1 WHO approved ORS.
11: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4.
12: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங்க் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் Arts and Science வழங்கும் Integrated Certified Courseல BCom, BCA and BSc படிக்கும் போதே IBM Specialized Data Analytics and Cyber Specialist Courses படிக்கலாம். Degree and Course Certificate சேர்ந்து கிடைக்கும். Call 044-611-6399.
13: Hey, you are looking so cool, ya.
14: ஆமா, summer heat beat பண்றதுக்கு நம்ம Snehalaya Silksல classy-ஆ, fancy-ஆ, different-differenta சூப்பரான summer special collection இருக்கு. அங்க வாங்கி saree கட்டு, நீயும் cool-ஆ இருப்ப.
15: Snehalaya

0: வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
4: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் பேசிட்டு இருக்கேன். டிராபிக் அப்படின்னு சொல்லணும்னா, சிட்டியில பதிக்கி டிராபிக் அப்படின்றது மற்ற நாட்களை காட்டிலும் இன்னும் கம்மியாகவே தான் இருக்குதுங்க. காரணம் என்னன்னா, வீக்கெண்டு, அதுவும் லாங் வீக்கெண்டு, வெளியூர்லாம் போயிருப்பாங்க. ஸோ அதனால சற்று கம்மியாகவே டிராஃபிக் காணப்படுகிறது. வெரைட்டி போகாதீங்க, சிக்னல்லாம் ஒபே பண்ணி போங்க. தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பரத்தை கூட குட் ஈவினிங்.

0: வணக்கம் ரேடியோ சிட்டி, சூப்பரா இருக்கேன் அப்பா.
1: சந்திரோட வாய்ஸ் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் சந்திரு நடிச்சு அடுத்து வரக்கூடிய ஒரு படம் தான் சிங்கா, இல்ல?
0: கரெக்ட்.
1: இப்பதான் வந்து சட்னி சாம்பார் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சீரீஸா வந்துச்சு, அது நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ராஜதுரை படத்தோட இயக்குனர் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. சிங்கானா என்ன கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வர்றது இம்போர்ட்டட் தான் நம்மளுக்கு ஞாபகத்துல வருது, சிங்கா அப்படின்னு. இல்ல, இம்போர்ட்டட் சிங்கம்,
0: தாய்லாண்ட் போயிட்டு வர முடியும்.
1: அதேதான். அதனால
2: அதனால ஒரு சம்பவங்கள் நடந்தா எப்படி இருக்கும், அது வந்து எவ்வளவு எமோஷனலா சொல்ல முடியுமோ சொல்லிருக்கும். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு.
1: சூப்பர்.
3: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் காம் பிளாக் பாஸ்டர். இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
4: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார்ட் பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
8: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
9: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
18: முதுகு வலிக்கு சொல்லுங்க பாய் பெப்ஸ் ஃபைன் கார்டை தேர்ந்தெடுங்கள். பேட்டன்ட் கிரிட் குவில் டெக்னாலஜியுடன் பெப்ஸ் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ்.
19: ஹாஸ்பிட்டலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
20: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
5: 9 years of care. Bihar Hospital Anniversary Offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation, just 2,999. Mammogram ka 50% discount. Inike book panaga.
20: Bihar Hospital, Anna Nagar East.
21: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
22: Hey, you are looking so cool, ya.
23: Hama, summer heat a beat pandrathukku, namba Snehalaya Silks la, classy-a, fancy-a, different-different-a, super-ana summer special collection irukku. Anga vaangi sari kattu, neeyum cool-a irupa.
24: Snehalaya Silks, Venkat Narayana Road, T-Nagar.
25: Cricket da valka, valka dan cricket. Yokeril 6, full tossel wicket. Vaipu kedaikkum bodhu, un theramaiya kaattu.
26: Vetri tholvi nenaikkamal, bayam indri velaiyaadu. Vetri தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
27: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
28: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
29: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பைனான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
30: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
31: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
32: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
31: எதுக்கான கிளினிக் இது?
32: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிக்கேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
33: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
34: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
35: டயர்டா ஃபீல் பண்றீங்களா? ஜீரோ எனர்ஜியா?
36: வெய், உங்க பாடிக்கு வாட்டர் மட்டும் போதாது, கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் வாட்டரும் எலக்ட்ரோலைட்ஸும் தேவை.
35: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
37: சார் சார்,
38: என்ன ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
39: பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
38: 96 பார்ட் டூ சார். என்னடா ராமன் ஜானம் சேர்த்துக்கு தோக்க போறியா? அதான் இல்ல, அந்த ட்விஸ்ட்ல இருந்துதான் சார் படத்தையே ஆரம்பிக்கிறோம். சிங்கப்பூர் லேண்ட் ஆன ஜானு ஒரே கில்ட்டோட ராம மீட் பண்ணதாவ புருஷன் கிட்ட சொல்லலாமா வேணாம், சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பதட்டத்துல ஆரம்பிக்குது சார் படம்.
39: ஓ, ஜானு புருஷனை காட்ட போறோமா?
38: ஆமா சார், அவர் சிங்கப்பூர்ல ஒரு காபி ஷாப் வச்சிருக்காரு, கூடவே பார்ட் டைம்ல சிங்கப்பூர் ஜூல அனிமல் ரெஸ்கியூ பண்றாரு. அவர் பேரு மிஸ்டர் பார்த்திபன். முன்னாடி
39: அவர் ஒரு ரோட் சைடுல கபடி விளையாண்டு வேலுவா ஒரு காரப்பொறி வாங்கி தரலட்டு பிரேக்கப் பண்ணிட்டு முத்து பாட்டிட்டு ஒரு மினிஸ்டர் பையன கல்யாணம் பண்ணிட்டாளா சார்?
38: பள்ளியா? அடே இது கில்லிடா. மாத்திரம் அதுக்கப்புறம் தனலட்சுமி மாதிரியே இருக்கிற ஜானுவை பார்த்த உடனே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா சார்.
39: இப்படி ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சார்.
38: என்னோட பெர்ஸ்பெக்டிவ இப்ப நீ பாக்க போறப்ப நீங்க

0: முக்கியமா இந்த இமோஷன் தான் இந்த படத்தோட ஒரு அண்டர்லையிங் ஃபேக்டர். ஸ்டோரியோட ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரெச்சபிள் பேண்டே வந்து இந்த படத்துல இமோஷன். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் இருக்கிற இமோஷனா இருக்கலாம், இல்ல டாக் அண்ட் ஓனருக்கும் இருக்கிற இமோஷனா இருக்கலாம், குழந்தை இருக்க ஒரு படத்துல. ஸோ எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு. ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எவ்ரி ஒன் வில் பி ஏபிள் டு கனெக்ட். அது வந்து டாக் லவர்ஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி இருக்கிறவங்களே வந்து தேர் பி அன் ஓப்பன் டாக் பிட்வீன் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃப்ரெண்டா போனாலுமே வந்துட்டு அவங்க உட்காந்து பேசுவாங்க ப்ராபப்ளி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம், அந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டோரி லைன் அந்த இம்பாக்டுக்காக தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஓகே பண்ணதே. அண்ட் செகண்ட் ஃபேக்டர் ஆப்வியஸ்லி இஸ் டாக். ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணனும், அண்ட் அட் தி சேம் டைம் இட் சுட் அட்ராக்ட் என்டையர் ஃபேமிலி அப்படினானா வந்துட்டு டாக் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விசிட்டிங் கார்டா இருக்கு இந்த
1: வர வைக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கு, புல்லிங் ஃபேக்டரா இருக்கு.
0: கரெக்ட். சோ அது செகண்டரி.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
3: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.
4: எஸ் பி பி மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் வைரமுத்துவின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஆயிரம் தாமரை பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: Yono SBI Cricket का ब्लॉकबस्टर.
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
9: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு வால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
18: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
19: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
20: முதுகுவலிக்கு சொல்லுங்க பாய், பெப்ஸ் பைங்காரை தேர்ந்தெடுங்கள். பேட்டன்ட் கிரிட் குவில் டெக்னாலஜியுடன் பெப்ஸ் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ்.
21: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
22: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க. விசிட் sentthomascollege.com. நெஞ்சு வலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
23: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ் பார்க்.
24: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
25: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
26: ரிசல்ட் எப்ப வரும்? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
27: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் DCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
28: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
29: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
30: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
31: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
30: எதுக்கான கிளினிக் இது?
31: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிக்கேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்குறாங்க.
0: Vannam Birthright by Rainbow Hospitals. Thaimai Innambikai. For appointments call 8940062223.
1: Namma Tamil Nadu Mercantile Bank la 567 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.75% vatti matrum 456 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.6% vatti. TNC apply tharpodu anivarum pudhiya deposit ஐ உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB-இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-425-04.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்ஸ்.

0: முதல் படம்
1: அந்த லைன் வந்து இப்போ மத்த ஒரு கமர்ஷியல் படமா இருந்தா இல்ல ஒரு த்ரில்லரா இருந்தா கூட வந்துட்டு ஒரே ராத்திரியில ஒரு 7 பேரை கொலை பண்ற ஒரு சீரியல் கில்லர்னு லைனை சொல்லிடலாம். இது வந்து அந்த லைனை சொன்னாலே நான்
0: மாட்டிப்பேன்.
1: சோ அதான் நான் சொன்னேன், டெஃபினட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து படம் பார்த்துட்டு நீ வா உன் பாஸ்ட பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உட்காருவாங்க. யாராவது கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்டோட போனானா நீ இதுக்கு முன்னாடி இருந்தவளை பத்தி பேசலையே வா உட்காந்து பேசுவோம்.
0: தோன்ற மாதிரி, அதாவது நாய் வந்து தோன்றும் நல்லா அந்த மாதிரி கூலி எதுவும் பறிக்கிறீங்களா?
1: சோ இந்த ஒரு வாவ் ஃபேக்டர் வந்து அந்த லைன்ல இருந்தது. இது வந்து ஆமா, இது வந்து டாக தாண்டி இருக்கிற விஷயம்.
0: சரி,
1: சோ டாக் வந்து ஒன் ஆஃப் ஃபேக்டர். சோ அந்த ஒரு ரீசன் தான் இது வந்து ஓகே கொஞ்சம் ஸ்பின் ஆஃப் மாதிரி பண்ணுவோம்.
2: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா? ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
3: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
4: Pets Italiano Living இப்போது up to 14999 flat discount மற்றும் freebies உடன். Conditions apply.
5: Dehydration இப்போதா உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது?
6: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
5: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
7: ரிசல்ட் எப்ப வரும்? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
8: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் DCE தாம்பரம். NAC A கிரேட் சர்டிஃபைட் ஆட்டோனமஸ் காலேஜ்.
9: 25 இயர்ஸ் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி, அட்வான்ஸ்டு லேப் ஃபெசிலிட்டிஸ் பிளஸ் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்.
5: அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. Visit dce.edu.in. Counseling code 1405.
10: Hey, you are looking so cool, ya.
5: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy ah, fancy ah, different different ah super ah summer special collection irukku. Anga vaangi saree kattu neeyum cool ah irupa.
11: Snehalaya Silks, Venkat Narayana Road, Tinagar.
12: Ippovum 3 maasam kaathirukkanuma. AU Small Finance Bank savings account irundha ovvoru maadhamum interest unga account la 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
13: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
14: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
15: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மற்றும் கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மென்ட் சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
16: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
17: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
18: NAC A+ accredited ல கோயம்பேடு 100 feet road St Thomas College சூஸ் பண்ணுங்க. TA English, BCom, BSCom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
19: Visit stthomascollege.com.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே
20: உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
21: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
20: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 42.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: இங்க கேட்டு இருக்க பாடல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில, வைரமுத்து வரிகள்ல, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குரல்ல ஒருவன் ஒருவன் பாடல்.

0: டாகுங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் படமா அமையும் போது சார் சொன்ன மாதிரிதான், நம்மளுக்கு வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ற அந்த எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலுமே நம்மளுக்கு டாகுங்கும் போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்புட் மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனாலயும் கதையாவும் அது கரெக்டா
1: அமைஞ்சிருக்கு. Radio City Cricket Blockbuster Reel. Aarumugam. All-rounder Aarumugam.
2: Radio City.
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டலையோ? ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
1: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner
14: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேகே நகர், சென்னை.
16: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: RJ's ரொம்ப witty and around the clock non stop உங்க ஃபன்னுக்கு நாங்க guarantee நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: நல்ல நேரம் வந்தாச்சு லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
2: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம் 18% வரை வேஸ்டேஜ் இல்லை மேலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்று பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம் ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்
3: Pets Italiano Living இப்போது அப் டு 14,999 ஃபிளாட் டிஸ்கவுண்ட் மற்றும் ஃப்ரீ பீஸ் உடன் கண்டிஷன்ஸ் அப்ளை
4: ஹலோ டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா
5: எஸ் மேடம் சொல்லுங்க
4: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்
5: ஜப்பான் டேக்கின் 210 இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்
4: அப்போ மூணு பெட்ரூம்க்கு
5: டேக்கின் 1.5 ton 5 ஸ்டார் ஏசி போட்டுடலாமே இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு ஈஸி மெயின்டெனன்ஸ் ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் 30 ரூபாய் தான் ஆகும்
4: பிரமாதம் அப்ப எங்க கிச்சனுக்கு
5: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டேக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ
4: ஓ ஃபேன்டாஸ்டிக்
5: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 3000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கே
4: இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க
6: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் ராஜாபாத ஸ்ட்ரீட் டி நகர்
7: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்
8: தாய்மை ஹாஸ்பிடல் ஆழ்வார்பேட்டை கால் 9840092288
9: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டிய விட்டு போகணும்னு யார் சொன்னா
10: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க காசா கிராண்ட் மெர்க்குரி பெரம்பூர் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ் வாக் 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங் 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ் 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ் 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ் 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட் நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல் பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க கால் 8807112200 வேற நம்பர் TN29 பில்டிங் 0069202
11: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு நீ பயமின்றி விளையாடு டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் Books ka par pata learning tel ringla welcome to Punjab Association Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science various mainstream courses matrum AI value added programs unde and also coeducation Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science close to upcoming Butroad Metro Station near St Thomas Mount admissions open call 7223431 subject to University of Madras affiliation

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
3: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். டிராஃபிக் அப்படின்னு சொல்லணும்னா சிட்டில பெருசாலாம் டிராஃபிக் இல்லை, சில இடங்களில் டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க, சிக்னலை ஒபே பண்ணி போங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் ரைட் திரும்புறீங்கன்னா 100 மீட்டருக்கு முன்னாடி சிக்னல் கொடுங்க அப்படின்னு கேட்கற தப்பா. இதை பண்ணிட்டோம்னாலே போதும், ஊருக்குள்ள பாதி டிராஃபிக் இருக்காது. இன்னொன்று டிராஃபிக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அடுத்த டிராஃபிக் அப்டேட்ல சொல்றேன். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட, குட் ஈவினிங்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் PCR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு வால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி
5: முதுகுவலிக்கு சொல்லுங்க பாய் பெப்ஸ் பயன்காரை தேர்ந்தெடுங்கள். பேட்டன்ட் கிரிட் குவில் டெக்னாலஜியுடன் பெப்ஸ் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ்.
6: Hey, you are looking so cool, yeah.
7: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyu cool-a irupa.
8: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
9: UG ku appra certification illa, UG padikkumbode certification. Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science vadagum integrated certified course la BCom, BCA and BSc padikkumbode IBM specialized data analytics and cyber specialist courses la padikkalam. Degree and course certificate same day kidaikkum. Call 0 4 6 1 6 3 9.
10: ஒரு 10 வயசு பையன் ரிப்பீட்டட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. டீடைல் டயக்னோசிஸ்ல தான் தெரிஞ்சது அவன் செஸ்ட்ல ஒரு பெரிய ஜெர்ம் செல் டியூமர், பிரீத்திங் கூட அஃபெக்ட் பண்ற அளவுக்கு. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் டீம் கேர்ஃபுல் பிளானிங்கோட காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சக்சஸ் ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு.
11: அட்வான்ஸ்ட் கேர், ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், குட்டி லைஃப்ஸ் க்கு ட்ரஸ்டட் கேர்.
12: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
13: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
14: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃபுளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 crore அப் டு 3.4 crore. 7299 per square feet. New tower now open for sale. Price hike ku munadi ippave book pannunga. Call 8807112200. RERA number TN29 building 00692024. TNC apply.
15: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
16: எஸ் மேடம், சொல்லுங்க.
15: ECRல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
16: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
15: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
16: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்து ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்ல.
15: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
16: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
15: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
17: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
18: சார் சார்,
19: என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
1: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா?
20: நீலாம்பரி கீழே விழுகிற இடத்துல முடியுது சார் பார்ட் 1.
21: அவங்கள புதைக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது சார் படையப்பா பார்ட் 2.
22: ஏன் எடுத்த உடனே சாவு புதைக்கிறதுன்னு?
23: புதைக்கிறது மட்டும்தான் சார், சாவு இல்ல.
24: 16 வருஷம் ரூமுக்குள்ளேயே இருந்து பிராக்டிஸ் எடுத்த நீலாம்பரி அதே மெத்தட்ல இன்னொரு 16 வருஷம் மண்ணுக்குள்ளேயே சாப்பிடாம உயிரோட இருக்காங்க.
25: ரியல் எஸ்டேட் காரங்க பேஸ்மெண்ட் போட தோண்ட கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வெளியில வராங்க சார்.
26: கட்சி மாறி கட்சி மாறி நாசர் பார்லிமெண்ட்டுக்கே போயிட்டாருன்னு போஸ்டர்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் படையப்பாவை பழி வாங்கணும்னு சொல்ல.
27: ஓ, படையப்பா வரானா?
26: இல்ல சார், என் கட்சிக்காரங்க கட்டுற பில்டிங் உள்ள இருந்து வந்து இப்படி பிரச்சனையை கிளப்பிட்டு என்ன திட்ட,
27: படையப்பாவை பழிவாங்க நினைக்கிற எண்ணத்தை விட்டுட்டு
26: பெரிய படைய திரட்டி நாசரியே பழிவாங்க நினைக்கிறாங்க.
27: சூப்பர் ஸ்டார் டேட் கிடைக்கிறது கஷ்டம்ல? அதான் சார்.
26: அந்த புதைச்சு வச்ச இடம் சொன்னீங்க, என்ன லொகேஷன்?
27: ஏன் சார்,
26: பார்ட் 2 பண்ற, பார்ட் 2 பண்றன்னு ஒருத்தன் டார்ச்சர் பண்றான்,
27: அவனுக்கு

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட சிங்கா படத்தோட டீம் இருக்கிறாங்க. படத்தோட இயக்குனர் ராஜதுரை இருக்கிறாரு, படத்தோட கதாநாயகன் சந்திரமௌலி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம் வாங்க. இன்னைக்கு வந்து எப்படின்னா அந்த ஃபார்முலா எல்லாம் உடஞ்சிருச்சு, அதாவது எல்லா ஃபார்முலா உடஞ்சு இன்னைக்கு நல்ல படத்துக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கு. மக்களே வந்துட்டு பார்த்துட்டு நாலு பேர் பார்க்க வைக்கிறாங்க, டேய் இந்த படத்தை போய் பாடுறா, நல்லா இருக்குடா நல்லா இருக்குடான்னு சொல்லி. ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான். ஸோ நீங்க வந்துட்டு இந்த கதை அப்படின்றது, ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்றோம்னா கண்டிப்பா நீங்க ஒரு ரெண்டு பவுண்டில் ஒரு மூணு பவுண்ட் வச்சிருப்பீங்க, இல்ல மொத ஒரு கதை யோசிச்சிருப்பீங்க, இல்ல அது வந்து சில காரணங்களா அதை பண்ணாம இதை பண்ணலாம்னு இருக்கும். இந்த கதை உங்களுடைய எத்தனாவது கதை?
1: அப்படிதான் போச்சு. ஆக்சுவலி நான் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் படமா பண்ண வேண்டியது வேற கதை.
0: ஓகே.
1: ஆபீஸ்லாம் போட்டு போனதே வேற இதுதான் போச்சு. பட்ஜெட்டா எனக்கு அது என்னால பண்ண முடியல, அது கொஞ்சம் ஆர்டிஸ்டா டபுள் ஹீரோ சப்ஜெக்டா அப்படி போய் வேற மாதிரி போனதுனால அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் டைம் எடுத்துட்டு பண்ணதுதான் சிங்கா.
0: ஓகே. சோ அதுக்காக நீங்க ரெடி பண்ணீங்க?
1: ஆமா, ஆல்ரெடி கதையா இருந்தது. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் படமா பண்ண பட்ஜெட்குள்ள பண்ணும்போது இதை பண்ணலாமே நம்மளுக்கு அப்படின்னு இப்போ யோசிக்கும் பொழுது, ஓகே சிங்கா தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கான கரெக்டான ஸ்கிரிப்ட் அப்படின்னு இப்போ தோணுது எனக்கு.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more. Unique by JJ Tax, your trusted tax and compliance partner, jo business banaye aasan. Download the Unique app.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: Radio Serial, நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத matches and hidden stories, players in real reaction, கொஞ்சம் controversy, locker room and gossips and full on fun moments. மொத்த இந்தியாவும் கேட்க போகுது. Only on Radio City. Cricket Blockbuster.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா, உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
16: பெப்ஸ் இட்டாலியானோ லிவிங் இப்போது அப் டு 14999 ஃபிளாட் டிஸ்கவுண்ட் மற்றும் ஃப்ரீ பீஸ் உடன். கண்டிஷன் சப்ளை.
17: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
18: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிட்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
19: சூப்பர் சங்க.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதம் தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்கம்.
2: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
3: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்னுடுச்சு.
4: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574 0817.
5: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
6: Careful! சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
7: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
6: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
8: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
9: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்குரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800+ ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்குக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069 2024. Apply.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: அடிவான்மதி என் பார்வதி.
2: எஸ்பிபி மற்றும் சித்ராவின் குரல்களில் புலமை பித்தனின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அடிவான்மதி பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: கரெக்டாக வந்து விழுன்ற விஷயத்த நம்புற ஒரு ஆளுனா. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்துட்டு ஸ்டோரி தான். ஸோ அந்த ஸ்டோரியை தாண்டி எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வருதோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் டைரக்டர் கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலியமாவோ இல்லை டைரக்டர் மூலியமாவோ அமைஞ்சதுன்னா ஐ எம் ஓப்பன் டு டூயிங் எவ்ரி கைண்ட் ஆஃப் ரோல். எனக்கு இப்படி தான் பண்ணணும்னு வந்துட்டு நான் ஸ்டிப்புலேட்டே பண்ணிக்கல. இதுக்காக நான் ஹோம் ஒர்க் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து களிமண்ணா இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு டைரக்டர் சொல்லும் போது எனக்கு இது பண்ணா போதும் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டு ரெடி ஆயிக்கலாம். ஸோ ஐ பிலீவ் இன் தட்.
1: சுகம் கொழுங்குது வண்டு தேன் குடிக்குது

0: ஆண்டர்பிரினரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
3: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
4: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
5: இன்று நம்முடன் SRM Global Hospitals காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
6: டாக்டர், இந்த மாடர்ன் டயட்டிங் நம்ம கட்டை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
7: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் 16 அவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
5: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
8: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
9: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
10: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
11: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
10: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
11: ஆனா பிரைஸ் எப்படி?
10: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் பெரம்பூர்ல. ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
11: வாவ், இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுரா.
12: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
13: Ellarum BE BTech specialization offer pandranga, ana medical service specialized courses ku enga options irukku?
14: BSc nursing, BE pharmacy, BSc allied health sciences, anesthesia, renal dialysis, medical laboratory technology pondra specialized courses ku call Bharat Institute of Higher Education and Research. Call 0446116299.
15: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
16: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட், லெஸ் பெயின், ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
17: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
18: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
17: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
19: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
20: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
21: ரேடியோ சிட்டியில இப்போ கன்னத்தில வை. பாடகர்கள் SPV மற்றும் சித்ராமா, வரிகள் வைரமுத்து, இசை சிற்பி.
22: கன்னத்தில வை.

0: சொல்லல. ஏ கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா சேப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏ நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற. ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம், ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
8: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: Housing partner
11: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் PCR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
7: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
15: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
16: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
17: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
16: எதுக்கான கிளினிக் இது?
17: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் டெடிக்கேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
18: வண்ணம், பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
19: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் ஆக்ரச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
20: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக்.
21: 9 years of care, Biha Hospital anniversary offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation just 2999. Mammogram ku 50% discount. Inike book panunga.
22: Biha Hospital, Anna Nagar East.
23: Books ka parpata learning theatringla. Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs undu and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
24: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
25: எஸ் மேடம், சொல்லுங்க.
24: சார், ஒரகடத்திலேருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில 1 dozen ஸ்பிளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
25: யூஎஸ்லயே ஃபேமஸான கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 ton 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கிடைக்குது.
24: ஓ, ஐ சீ.
25: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 carrier ஸ்பிளிட் ஏசி வாங்கினா ஒரு 1 ton இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
24: அப்போ 10 AC வாங்க
26: ரெண்டு

0: 17 acres of open space, 133 lifestyle amenities, 10 floor mega clubhouse, 800 plus happy owners already. 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas starting at 1 crore up to 3.4 crore at 7299 per square feet. New tower now open for sale. Price hike ke munadi ippave book pannunga. Call 8807112200. RERA number TN29 building 00692024. TNC apply.
1: Taimei Hospital il ungal vaalkaiyin iniya thodakkangalukku akkariyudan infertility free screening package il consultation, ultrasound scan மற்றும் semen analysis இலவசம்.
2: தாய்மை ஹாஸ்பிடல் ஆழ்வார்பேட்டை. கால் 9840992288.
3: பிப்ஸ் இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ். விசிட் www.pipsindia.com டு எக்ஸ்ப்ளோர் மோர்.
4: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். டிராஃபிக் அப்படின்னாலே நம்மள நிறைய பேர் பண்ற தப்புன்னு தெரியுமா, நம்ம வந்து அந்த லேனை ஃபாலோ பண்றதே கிடையாதுங்க. லேனா அப்படின்னா ஆமா, எல்லா ரோட்லயும் லேன் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. அதாவது ரைட்டு போயிட்டு நம்ம யூ டர்ன் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100-200 மீட்டருக்கு முன்னாடியே அந்த ரைட் எடுத்துட்டு போனோம்னா பெட்டரு. லெஃப்ட்ல இருந்து ரைட் ஏறி அது ஒரு டிராஃபிக் உண்டு பண்றோமா. இன்னொன்று இந்த ஃபாஸ்ட் லேன் ஸ்லோ லேன் இருக்கும் சரி, அதாவது நம்ம வந்துட்டு பைபாஸ்ல தான் பார்க்கணும் அப்படின்னா சிட்டிக்குள்ள சில லேன்லாம் பார்த்து ஓட்டுவோம், அப்படி ஓட்டினாலே எந்த டிராஃபிக் வராது. சரியா கவனமா வண்டி ஓட்டுங்க. தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க, ரேடியோ சிரி பரத்தை கூட குட் மார்னிங் வருது பாருங்க. குட் ஈவினிங்.

0: ஒரு பயங்கரமான ஒரு அமைதியான ஆளு, டென்ஷன் ஆக மாட்டாரு, அனாவசியமா கோவப்பட மாட்டாரு. அங்க ஒரு விஷயம், ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா வந்துட்டு, இப்போ வெளில டைரக்ஷன் டீம்ல விக்கின்னு ஒருத்த உட்காந்துரல, அவர்கிட்ட இல்ல என்கிட்ட என்ன சார் இது புலம்பிட்டு போயிடுவாரு,
1: அவ்வளவுதான்.
0: அது வந்து ஹி வாண்ட் லெட் இட் அஃபெக்ட் தி என்விரான்மெண்ட். ஒரு டைரக்டரா வந்து அது ரொம்ப முக்கியம், ஏன்னா மத்த ஆர்டிஸ்ட வந்து அதை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா வந்து அது டெஃபினட்டா ஆன் ஸ்கிரீன் தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து ஹீஸ் cool, calm and composed.
1: Super. So அது ஒரு பெரிய பெனிஃபிட்.
2: YONO SBI Cricket ka blockbuster.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ். Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் PCR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு வால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
2: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
3: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கௌண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
4: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோட்டிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
5: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
6: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
5: எதுக்கான கிளினிக் இது?
6: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிக்கேட்டட் கிளினிக், proper diagnosis and treatment plan kudukranga.
7: Vannam Birth Right by Rainbow Hospitals, Thaimai Innambikai. For appointments call 8940062223.
8: Adutha professional course pannalama illa UG ya? Pre confusion irukku. Rendume Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science valangum integrated certified course la BCom, BCA and BSc padikkumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikkalam. Degree and course certificate same day kadaikum. Call 0446116399.
9: Indru nammudan SRM Global Hospitals Kaattangulathoril irundhu vairu sambandhapatta பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
10: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுத்துல எது ஹை ரிஸ்க்?
11: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
9: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
12: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
13: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்குரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃபுளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
14: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butchwood Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
15: Sir! சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
16: ஒண்ணு பார்த்து பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
15: பொல்லாதவன் டூ சார்.
16: என்ன பொல்லாதவனாக்காம விட மாட்டல்ல? சொல்லு, சொல்லி தொல.
15: பைக்கு திரும்பி கிடைக்கிற இடத்துல முடியுது சார் பார்ட் ஒன்னு. அங்க இருந்தே ஆரம்பிக்கிறோம் பார்ட் டூ. என்னதான் பைக் கிடைச்சாலும் அவனுக்கு கம்பெனில ஹைக் கிடைக்கல சார். கேஸ் ஆயிடுச்சுல்ல? இல்லன்னா மட்டும் அப்படியே கொடுத்து கிழிச்சிருவீங்கன்னு அந்த பைக்க வித்து வந்த காசுல அவங்க அப்பா தண்ணி கேன் பிசினஸ் பெருசாக்குறாரு சார். 4 பிரான்ச் ஆகி அது 40 ஆகி 4 லட்சத்துல ஒரு கார் வாங்குறாரு சார்.
16: ஓஹோ, அப்படி வர அங்க பைக்கு இங்க காரு.
15: மனசுல மனசுல கார் வாங்கின சந்தோஷத்துல எப்படி நம்ம பைக்ல பிரேக் அடிச்சா அந்த மியூசிக் வருமோ அந்த மாதிரி செம்ம மியூசிக் ஒன்னு தேடுறாரு சார். அந்த அளவுக்கு மியூசிக்க தேடி பிடிக்க முடியல சார்.
17: சரின்னு நம்ம ஜிவி பிரகாசை வச்சு கார் ரிவர்ஸுக்கு ஒரு டியூன் போட சொல்றாரு சார்.
15: ஜிவியும் டியூன் போடுறாரு போடுறாரு, ஒரு டியூன் கூட செட் ஆகல சார். கடைசியா ஒரு டியூன் போட்டாரு பாருங்க, அது அப்படியே ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு எடுத்துட்டு போக. அப்ப திவ்யா ஸ்பந்தனா வர்றப்போ ஒரு லவ் சாங் சார். சாங் கேப்ல சந்தானம் ஏதோ ப்ராஜெக்டுக்கு அந்த பென்ட்ரைவை கடன் வாங்கிட்டு போக அதை திருப்பி கொடுக்கவே இல்ல சார். இந்த பென்ட்ரைவ் வாங்குறவங்களும் இப்படிதான் போய் கேட்டா திருட்டு போயிருச்சுட்டா சார். இப்ப அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த மியூசிக்க போட்டு கார பென்ட்ரைவ் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் சார் கிளைமேக்ஸ்.
16: பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் ஆஹா பென்ட்ரைவ்ப்பா.
15: அந்த பின்னையடு

0: அது மட்டும் பத்தாது, ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு அதோட ஸ்ட்ரகிள் இருக்கு. அந்த ரிலீஸுக்கு அப்புறம் அது ஹிட் ஆகணும், அந்த ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்த கதைகள் கரெக்டா வரணும், அதை நம்ம சூஸ் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஐ திங்க் நான் பெருசா கஷ்டப்படல. ஒரு ஐயோ நான் டிப்ரெஷன்ல போனேன் தெரியுமா, 7 வருஷம் அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கஷ்டப்படல. ஏன்னா இப்போ கனி அண்ணெல்லாம் பேசும்போது அண்ட் கேமராமேன் ரவிவர்மா சார் எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து ஓடி வந்தாங்க, பிரிட்ஜுக்கு அடியில் படுத்து தூங்கினாங்க, சோத்துக்கே சிங்கி அடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்காங்க, அங்கே இருக்கிற மேன்ஷனில் 10 பேர் ஒன்றா சேர்ந்து இருந்த ஒரு டீம் தான் வந்துட்டு சிவகார்த்திகேனா இருக்கட்டும் நெல்சனாக இருக்கட்டும் எல்லாருமே ஒன்றாமே வந்தது. நான் அந்த கஷ்டப்படலை, ஏன்னா சென்னை பார்ன் அண்ட் ப்ராட்டப், ஸோ எனக்கு என் வீடு இருந்தது. நான் வீட்டுக்கு போனால் எனக்கு தூங்குறதுக்கும் சாப்பாடுக்கும் வந்துட்டு நான் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைமையே இருந்தது இல்லை. என் கஷ்டங்கள் வந்துட்டு எனக்கு கரெக்டான வாய்ப்பு அமைக்கிறதுல தான் இருந்ததே தவிர, ஐ டென்ட் ஃபேஸ் திஸ் ட்ராமா, அது ட்ராமானே சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் நான் அதை நிஜமாவே இந்த ஸ்ட்ரகிளை தாண்டி நான் எனக்கு இருக்கிற பிளெஸ்ஸிங்கை தான் நான் இன்னும் ஜாஸ்தியாக பார்த்தேன். ஸோ பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பழகிறதுக்கு இந்த பிளெஸிங்க பாக்குறதுக்கு மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தான்
1: எனக்கு தோணுது. Visit www.tipsindia.com to explore more. Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.
2: சிவா இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் என்ன அழகு பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you're listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Parapara new old the city. Yenga RJ's rombo witty. And around the clock, non-stop, unga fun kunanga guarantee.
4: Radio City.
5: Nadi Narambalam, Chennai City, FM, our Radio City 91.1.
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 42.
7: எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்ல டிஸ்கஷன் நடக்குது.
8: நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. கவுன்சிலிங் கோட் 1405.
9: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
10: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
11: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
12: எஸ் மேடம், சொல்லுங்க.
11: எங்க வீட்ல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
12: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசில ப்ளூ ஃபென்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
11: இப்ப ரத்னா ஃபேனோஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
12: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா சொலையா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
11: இப்போ HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ரூபீஸ் 4000 கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கு.
13: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
14: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
15: NAC A+ accredited பெற்ற கோயம்பேடு 100 feet road St. Thomas College சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BScom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. Visit stthomascollege.com.
16: ஒரு 10 வயசு பையன் ரிபீட்டட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் னு ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. டீடைல் டயக்னோசிஸ்ல தான் தெரிஞ்சது அவன் செஸ்ட்ல ஒரு பெரிய ஜெர்ம் செல் டியூமர், பிரீத்திங் கூட அஃபெக்ட் பண்ற அளவுக்கு. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல்ல மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் டீம் கேர்ஃபுல் பிளானிங்கோட காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சக்சஸ் ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு.
17: அட்வான்ஸ்ட் கேர், ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல், குட்டி லைஃப்ஸ்க்கு ட்ரஸ்டட் கேர்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1
1: எஸ்பிபி குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இசைஞானி இளையராஜா இசையில் ஜெர்மனியின் செந்தேன் மலரே ரேடியோ சிட்டியில கேட்டுட்டு இருக்கீங்க.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு முடிச்சா உடனே பொதுவாக வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸி லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம மால்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், லிஃப்ட்ல மேலே போயிட்டு வந்துடுறோம், இல்லை அப்படின்னா எஸ்கலேட்டர்ல இருக்கு, இல்லாட்டி வாக்லேட்டர், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம நடக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதையும் மீறி என்னைக்காவது ஒரு நாள் ஆர்வ கோளாறுல ஒரு குரூப்ல இன்னைக்கு விளாடுவோமா பேட்மிண்டன் அப்படின்னு ஒரு ஒன்று கிளம்போம், சரி போமேன்னு சொல்லி போய் விளாண்ட அடுத்த நாள் எல்லா பக்கமும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், கை கால் வலி வரும். சரி இதெல்லாம் அப்பப்ப சில நேரங்களில் சில பேருக்கு வந்துட்டு தொடர்ந்து எனக்கு இந்த வலி வலிச்சுக்கிட்டே இருக்கு, ஒரு கழுத்து வலி, முதுகு வலி, ஒரு மூட்டு வலி, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு அப்பப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டெம்பரவரி சொல்யூஷனுக்காக சில விஷயங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெர்மனண்டா ஒரு நல்ல ரிலீஃப் வேணும் அப்படின்னா டாக்டர் ஆர்த்தோடைய ஆயுர்வேதிக் ஆயில் இருக்குதுங்க. ஆமா, இந்த டாக்டர் ஆர்த்தோடைய ஆயுர்வேதிக் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு முழுமையா அந்த ஒரு பெயினை வந்துட்டு குணப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ரிலீஃபையும் கொடுக்குது. நம்ம எல்லாருமே அப்பப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பவும் பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டுல அம்மா அப்பா பார்த்தோம்னா தலானி கடியில ஒன்னு ஒழிச்சு வச்சிருப்பாங்க, ஏதோ புதையல் மாதிரி. என்னன்னு பார்த்தா தலைவலி தைலம், தாய்லாந்து பாமு, இப்படி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த மூட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்துட்டு எனக்கு வேணுங்க ஒரு ரிலீஃப் வேணுங்க அப்படின்னா டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, இப்ப தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கொடுக்கும்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்
2: ரிங்ஸ் பிரேக்ஸ்
1: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக் பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்
3: ரேடியோ சிட்டி.
0: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவில் இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற?
1: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர் யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன் டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: பெருசு வந்தா.
8: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner,
14: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
16: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: மேல வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
4: ஒரு லட்சத்துக்கும் மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
5: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
6: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
5: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
6: ஆனா பிரைஸ் எப்படி?
5: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
6: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
7: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor will last from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
8: Ippovo 3 maasam kaathirukkanuma. AU Small Finance Bank savings account irunda ovvoru maadhamu interest unga account la 6.75% varai higher interest. Melum super offers um kuda. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
9: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமிற்கு வருகை
10: தாருங்கள்.
11: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ரூபீஸ் 999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட் சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
12: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
13: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200131431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
15: SPB-யின் குரலில் கங்கை அமரனின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அரச்ச சந்தனம் பாடல் ரேடியோ சிட்டியில்.
16: அரச்ச சந்தனம்.

0: எஃப்எம்ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: இளையராஜா இசையில வாலி வரிகள்ல எஸ்பிபி மற்றும் லதா மங்கேஷ்கர் குரல்ல வலையோசை கலகலவென கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: மறுபடியும் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள், படத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னதான் ஓடிடினாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் படம் பார்க்க
1: ஆரம்பிச்சாங்க.
0: அப்படி இருக்கும்போது வரவங்களுக்கு இந்த படத்துல என்ன கிடைக்கும்?
2: லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எல்லாருக்குமே இந்த டைம்ல வந்து கரெக்டாக அமைஞ்சது.
0: கரெக்ட்.
2: அதே மாதிரி இந்த வருஷம் வந்து சிங்கவ சொல்லலாம்.
0: சூப்பர்.
2: டெஃபினட்டா.
0: சோ எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ற மாதிரியான படமா
2: இருக்கு. அந்த ஏஜ் லிமிட் இல்லாம சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே இதுல ஒரு விஷயம் பிடிக்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும்.
0: ஓகே.
3: ஏஆர் ரஹ்மான் அவரோட இசையில, வைரமுத்து அவரோட வரிகள்ல, எஸ்பிபி மற்றும் சித்ரா அவங்க குரல்ல கேட்டுட்டு இருக்கீங்க அஞ்சலி அஞ்சலி ரேடியோ சிட்டில.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
2: म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुखो ऑलराउंडर आरुमुखो
3: रेडियो सिटी।
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: Inaindu valanguvor
6: KPN Promoters in year end bonanza offer. Ooru pakathila plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Thiruvirkadu.
8: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner, Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, ஆன ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ரேடியோ சிட்டி 91.1.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங்க் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446111699.
2: ஒரு 10 வயசு பையன் ரிப்பீட்டட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. டீடைல் டயக்னோசிஸ்ல தான் தெரிஞ்சது அவன் செஸ்ட்ல ஒரு பெரிய ஜெர்ம் செல் டியூமர், பிரீத்திங் கூட அஃபெக்ட் பண்ற அளவுக்கு. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் டீம் கேர்ஃபுல் பிளானிங்கோட காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சக்சஸ் ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு.
3: அட்வான்ஸ்ட் கேர், ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், குட்டி லைஃப்ஸ்க்கு ட்ரஸ்டட் கேர்.
4: டாட், நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
5: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
4: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
5: ஆனா பிரைஸ் எப்படி?
4: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
5: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
6: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor will last from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
7: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்சாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
11: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
12: பிப்ஸ், இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ். விசிட் www.pipsindia.com டு எக்ஸ்ப்ளோர் மோர்.
13: எஸ்பிபி மால்குடி சுபா வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல, பழனி பாரதி வரிகள்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு முன்பணியா ரேடியோ சிட்டியில.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட சிங்கா படத்தோட டீம் இருக்கிறாங்க. படத்தோட இயக்குனர் ராஜதுரை இருக்கிறாரு, படத்தோட கதாநாயகன் சந்திரமௌலி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம் வாங்க. இந்த படம் வந்துட்டு எப்படி, எந்த அளவுக்கு மற்ற படங்கள் வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும்? நிறைய படங்கள் வந்துருச்சு
1: எனக்கு. இது வந்து லிட்ரலா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்குள்ள வந்துட்டு நான் போய் உட்காரதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கிற
0: ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: ஆமா, இப்போ பார்ட்டி வெங்கட் பிரபு அண்ணா படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மன்மதில் இலையா இருக்கட்டும், இட் இஸ் மோர் ஆஃப் வெங்கட் பிரபு செலிப்ரேஷன். ஒரு ஃபேனா வந்துட்டு, டைரக்டர் ஃபேனா வந்துட்டு போய் பார்க்கக்கூடிய படத்துல நான் இருப்பேன். பட் இந்த படம் வந்துட்டு ஏன் படமா நிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஒரு ஸ்கோப் எனக்கு இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரீசன் தான்.
2: YONO SBI கிரிக்கெட் காம் பிளாக்பஸ்டர்.
3: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 கு வாங்கனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு வால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
1: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
2: டாக்டர், அதிகமா அசிடிட்டி, IBS, ஃபேட்டி லிவர் குறித்து கேள்விப்படுறோம், இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா?
3: ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், ஓவர் வெயிட்டா இருக்கட்டும், அசிடிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம். டயட்ரி மாடிபிகேஷன்லயும் கரெக்டான டைம்ல ஃபுட் சாப்பிடறதுனாலயும் இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
4: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
5: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
4: அதுல என்ன ஸ்பெஷல்?
5: செப்பரேட் டைமண்ட் ஃபுளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
4: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா,
5: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார்ட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
4: சரி, இப்பவே கிளம்பலாம்.
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: தாய்மை ஹாஸ்பிடலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட் சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
1: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840992288.
8: டாட், நம்ம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
9: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
8: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
9: ஆனா பிரைஸ் எப்படி?
8: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் பெரம்பூர்ல. ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
9: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
10: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
11: Result eppo varum? Endha college join pannuva? Ippadi dhaan 12th standard pass out students week la discussion nadakkudhu.
12: Ana results vara varaikku wait panna venda. Admissions open at TCE Thambaram, NAC A grade certified autonomous college.
13: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
2: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
14: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
15: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
14: எதுக்கான கிளினிக் இது?
15: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
16: வண்ணம், பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
17: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
2: அது அப்போ, இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட், லெஸ் பெயின், ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
18: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
19: சார், சார்,
1: என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
11: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
6: மௌன ராகம் 2 சார்.
11: ஒழுங்கா மட்டும் சொல்லல, இனிமே நீ எப்பவுமே மௌனமா தான் இருக்கணும், பாத்துக்க
7: சார். சொல்லி முடிச்சா மௌன ராகம் 3 கேப்பீங்க சார்.
11: சொல்லு, சொல்லி தொலை.
14: டைவர்ஸ் பேப்பரை கீழ்ச்சி போட்ட ரேவதி ஓடி போய் ட்ரெயின் ஏற
7: மோகன் பின்னாடியே ஓடி உருண்டு ட்ரெயினை நிறுத்தி ரேவதிய தூக்கிட்டு வர்ற இடத்துல முடியுது சார் ஃபர்ஸ்ட் பார்ட்.
14: அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். இவங்க ஒன்னு சேர்ந்ததுல ரேவதிய லவ் பண்ற கம்பளி பூச்சிக்கு வருத்தம் சார்.
11: கம்பளி பூச்சி ரேவதிய லவ் பண்ணுதா?
14: சாகாவறீங்களே, சாகாவறீங்களே, அதான் சார் ட்விஸ்ட். ஃபிளாஷ்பேக் போறோம் சார். என் கைய பிடிச்சா கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப தோட்டத்துல இருக்கிற கம்பளி பூச்சி அதை ஒட்டு கேக்குது சார். ஃபர்ஸ்ட் என்ன கிண்டல் பண்றீங்கன்னு கோவத்துல இருந்த கம்பளி பூச்சி ரேவதி போட்ட காப்பிய குடிச்சு காதல்ல மயங்கிடுச்சு சார்.
11: மிஸ்டர் பிரேம்குமார், ஒரு கம்பளி பூச்சியை கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணணும்னா என்ன பட்ஜெட் ஆகணும் தெரியுமா
7: சார்? ஒண்ணு இல்ல சார், 2. மாப்பிளையும் பொண்ணும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துல ட்ரெயின் ஏறி வர்ற மிஸ்டர் சந்திரமௌலியோட பேக்ல காதலனை தொலைச்ச ஒரு பெண் கம்பளி பூச்சி ஏறி வருது சார்.
20: டெஸ்டினி.
21: ரேவதி கிடைக்கலன்னு சோகத்துல இருக்கிற ஆம்பளை கம்பளி பூச்சியும் காதலனை தொலைச்ச பொம்பளை கம்பளி பூச்சியும் மௌனமா ஒண்ணு சேர்றாங்க சார். மௌன ராகம் 2 சார்.
22: புலி பூச்சலாம் இருக்கட்டும், இங்க ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல. டேய் எறல பட்ட
23: ரேடியோ சிட்டியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில், அந்தி வரும் நேரம்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.
3: Radio City.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டாடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: Inaindu valanguvor
5: KPN Promoters in year and bonanza offer. Oru pakkathila plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner
13: Accord Housing நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது செட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, ஆனா ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
18: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
19: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72001-3431.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
7: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
20: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
21: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு
4: இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 08065740817.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிடல் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
2: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிக்கேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டேர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
3: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மற்ற மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. தேவையில்லாம லாங் டேர்மா எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
1: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
4: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
2: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
4: எதுக்கான கிளினிக் இது?
2: ரெக்கரன்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிக்கேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
5: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மை நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட் கால் 8940066223.
6: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM specialized data analytics and cyber specialist courses available. Degree and course certificate same day kadiko. Call 0446111 6399.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், ஷோ முடிஞ்சு நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது சண்டே, அதுக்கப்புறமா மண்டே 4ஆம் தேதி இந்த வாக்குகள் எண்ணிக்கை இப்போ தெரிஞ்சிடும், 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். எக்ஸிட் போல் பார்த்தாச்சு, ஒப்பீனியன் போல் பார்த்தாச்சு, அவங்க போல் பார்த்தாச்சு, இவங்க போல் பார்த்தாச்சு, மக்களுடைய போல் பார்க்கணும் இல்லை. ஆமாம், மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றத 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு கூட இப்படிலாம் வெயிட் பண்ணது கிடையாதுங்க. அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இந்த ஒரு தேர்தல் மாறி இருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாறணும் ஒவ்வொரு வருஷமும், ஐ மீன் ஒவ்வொரு எலெக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், நிறைய பேருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். மக்கள் அரசியலாம் என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க, எலெக்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க, நல்ல விஷயம் தான். ஸோ நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு மக்களுக்கு, நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரைட், இதோட 4ஆம் தேதி ஓட் எண்ணிக்கை அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்றேன். அது மார்னிங் ஷோல, நம்ம ஷோல வந்து உங்களுக்கு லைவ் அப்டேட்லாம் இருக்கும். நீங்க தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. சரியா, டாடா, பாய், ஹேவ் எ கிரேட் வீக்கெண்ட்.
1: ஒரு 10 வயசு பையன் ரிபீட்டட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. டீடைல் டயக்னோசிஸ்ல தான் தெரிஞ்சது அவன் செஸ்ட்ல ஒரு பெரிய ஜெர்ம் செல் டியூமர், பிரீத்திங் கூட அஃபெக்ட் பண்ற அளவுக்கு. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பர்ட் டீம் கேர்ஃபுல் பிளானிங்கோட காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த டியூமரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த சக்சஸ் ஒரு குழந்தைக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு.
2: அட்வான்ஸ்ட் கேர், ப்ரூவன் எக்ஸ்பர்டைஸ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், குட்டி லைஃப்ஸ்க்கு ட்ரஸ்டட் கேர்.
3: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
4: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
3: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
3: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
4: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
3: சரி, இப்பவே கிளம்பலாம்.
4: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
5: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது, சுத்தமா கூலிங்கே இல்ல, உடனே மாத்துங்க.
6: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும் தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
5: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
6: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
5: ரத்னா ஃபைனான்ஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
6: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
7: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபைனான்ஸ், ஸ்ரீநகர்.
3: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீடை ஸ்லோ பண்ணுது.
8: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
3: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
9: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்சாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
10: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
11: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 1 லட்சத்துக்கும் மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
12: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
13: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம், NAAC A grade certified autonomous college.
14: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
15: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 140.
16: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
15: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
17: சூப்பர் சண்டே.

Call 8807-11220. Rara number 10 29 building 00692024. TNC apply.

0: FMR Radio City 91.1.
1: சக்தி ஸ்ரீகோபாலன் வாய்ஸ்ல, நிரஞ்சன் பாரதி வரிகள்ல, விஷால் சந்திரசேகர் மியூசிக்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ எனது அருகினில் நீ.

0: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
1: ரேடியோ சிட்டி 91.1.
2: காதல் அப்படின்றது ஒரு உணர்வு என்றால் அதை அழகாக சொல்லிக் கொடுப்பது கவிதை. சொல்ல முடியாத மனசுடைய மௌனத்தை சில வரிகளில் உயிர்ப்பித்து விடும் அதிசயம் கவிதைக்கு உண்டு. இது உங்கள் மனங்களை இணைக்கும், உணர்வுகளை உருக்கும் காதலை இன்னும் கொஞ்சம் கவிதையாக்கும் லவ் குரு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. எஃப்எம் கேட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு. இது சாட்டர்டே ஸ்பெஷல் கவிதைகள் சொல்லவா. ஒரு காதல் பார்வையை நினைவா மாத்தும், ஒரு பிரிவின் வலிய வார்த்தைகளா உருக்கவும், ஒரு உறவின் ஆழத்தை மனங்கள்ல பதிக்கவும் கவிதை மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. காதல்ல மட்டும் இல்ல, சமூகத்தில கூட கவிதை ஒரு சக்தி. அது மனித மனங்களை இணைக்கிறது, உணர்வுகளை வெளிப்பூட்டுகிறது. அன்பு, சமத்துவம், மனிதநேயம் போன்ற விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் கவிதை என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது காதலின் மொழி, சமூகத்தின் மனசாட்சி. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில காதலுக்கும் கவிதைக்கும் உள்ள அந்த இனிய உறவை நாம சேர்ந்து ரசிக்க போறோம். இது ஆரம்பமாகிறது கவிதைகள் சொல்லவா. இன்னைக்கு யாருடைய கவிதையை நான் ஷேர் பண்ண போறேன்? கவிஞர் கவிஞர் மொழியுடைய கவிதைகளை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆரம்பிக்கலாமா? எஃப்எம்ல, எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு.
3: உங்கள் ரேடியோ சிட்டியில் அழகியே பாடல், அர்ஜுன் சாண்டி, ஹரிச்சரன், ஜோனிதா காந்தி மற்றும் கார்த்திக் குரல்களில், மதன் கார்கி வரிகளில், இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
2: साथ म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगो ऑलराउंडर आरुमुगो
3: रेडियो सिटी।
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
2: விடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: பெருசு வந்தா.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
15: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
16: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 minutes from கீழ்போ. 20 acres of premium living, 17 acres of open space, 133 lifestyle amenities, 10 floor mega club house, 800 plus happy owners already. 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas starting at 1 crore up to 3.4 crore at 7299 per square feet. New tower now open for sale. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807-11-2200. RERA number TN29 building 00692024. TNC apply.
17: ஜோயாலு காசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயாலு காசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயாலு காஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
18: ஜோயாலு காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
19: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
20: NAC A+ அக்ரிடிட்டட் கோயம்பேடு 100 feet road செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. TA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
21: விசிட் stthomascollege.com.
22: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.

0: சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM னா
1: ரேடியோ சிட்டி 91.1
2: FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM னா ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு சாட்டர்டே ஸ்பெஷல் கவிதைகள் சொல்லவா. இந்த இரவுல யாருடைய கவிதைகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன்னா கவிஞர் கவிஞன் மொழியுடைய கவிதைகள். அன்பின் ஆதிரா என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து எனக்கு பிடிச்ச கவிதைகளை நான் சொல்ல போறேன். சில நேரங்களில் மௌனம் என்பது சம்மதம்லாம் இல்லை, அது ஒரு பெரிய தண்டனை. கோபப்பட்டு திட்டும்போது ஒரு நெருக்கம் இருக்கும், ஆனால் நீ யாரோ நான் யாரோன்னு கடந்து போகும்போது அந்த நெருக்கம் இருக்காது. கடந்த கால தவறுகளை ஒரு தண்டனையோடு முடிச்சிக்காம ஏன் ஒரு மன்னிப்போட மீண்டும் காதலாக மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு இயக்கம் நிறைந்த கவிதை இது. உன்னால் என்னை இப்போதும் கூட தண்டிக்க முடியாது தானே, உன்னால் என்னை இப்போதும் கூட தண்டிக்க முடியாது தானே, ஏன் என்னை மன்னித்து மீண்டும் காதலிக்க கூடாது, உன்னால் என்னை இப்போதும் கூட தண்டிக்க முடியாது தானே, ஏன் என்னை மன்னித்து மீண்டும் காதலிக்க கூடாது. மன்னிப்பு அப்படின்றது பலவீனம் இல்லை, அது ஒருத்தவங்களை இழக்க விரும்பாத அன்பின் உச்சம். காயப்படுத்தியவங்கள தண்டிக்கிறத விட அவங்கள மன்னிச்சு மீண்டும் நேசிப்பதற்கு ஒரு பெரிய மனசு வேணும். பிடிவாதம் காதலை கொள்ளும் அப்படின்னா அந்த பிடிவாதத்தை ஒரு முறை தளர்த்தி பார்த்தால் என்ன, மீண்டும் அங்கே ஒரு வசந்தம் பிறக்கலாம் தானே. இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க FM. FM ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு.
3: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்களில், வைரமுத்து வரிகளில், ரஞ்சித் பேரட் இசையில், மின்னல் ஒரு கோடி பாடல்.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
4: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
13: ரேடியோ சிட்டி 91.1.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
2: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
1: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
2: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
1: சரி, இப்பவே கிளம்பலாம்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் jewelers.
3: Hey, you are looking so cool, yeah?
4: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy ah, fancy ah, different ah super ah na summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyu cool ah irupa.
5: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
6: Dad, nama eppa bigger house ku move aaga porom? Better facilities oda or veedu venum la?
7: Ana na Perambur vittu engum pomaten.
6: Guess what? Na paper la or ad paatha, Casa Grand Mercury. Nama aasa patta mariye periya community, loads of amenities and keel park ku romba பக்கத்துல.
7: ஆனா பிரைஸ் எப்படி?
6: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
7: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுடா.
8: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807112200. Rara number TN29 building 6920204.
9: பாடல் தனுஷ் மற்றும் மீனாட்சியின் குரலில், யுகபாரதியின் வரிகள் சந்தோஷ் நாராயணன் இசையில்.

0: City Love Guru oda neenga ketirukkirathu FM FM na
1: Radio City 91.1
2: FM ketirukkinga FM na Radio City illanungal லவ் குரு காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு. இது சாட்டர்டே ஸ்பெஷல் கவிதைகள் சொல்லவா. இன்னைக்கு கவிஞர் கவிஞன் மொழியோடைய அன்பின் ஆதிரா கவிதை தொகுப்புல இருந்து எனக்கு பிடித்த கவிதைகளை நான் இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். காதல் பிரிஞ்ச பிறகு கூட உள்ளுக்குள்ள மிச்சம் இருக்குமே அந்த அன்பு, அதுதான் ஒரு மனுஷனை நலக்குலை செய்யும். அதை வார்த்தையா கொட்டி தேக்கவும் முடியாம உள்ளுக்குள்ளேயே பூட்டி வைக்கவும் முடியாம தவிக்கும் ஒரு தவிப்பு இங்க இருக்கு. இந்த மீதி காதல வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன் அப்படின்ற ஒரு கையிருந்த நிலை இருக்கும்ல, அதுதான் இந்த கவிதையுடைய உயிர். சொற்களாக முடியாமல் இன்னும் வழியில் துடித்து கொண்டிருக்கும் மீதி காதலைத்தான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சொற்களாக முடியாமல் இன்னும் வழியில் துடித்து கொண்டிருக்கும் மீதி காதலைத்தான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முடிஞ்சு போன ஒரு புத்தகத்துடைய கடைசி பக்கத்தை திரும்ப திரும்ப வாசிக்கிறது மாதிரிதான் இது. இந்த மீதி காதல் தூக்கி போடவும் முடியாது, சுமந்து தெரியவும் முடியாது. காலம் எல்லாவற்றையும் மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த மிச்சம் இருக்கிற காதலை மட்டும் என்ன செய்யறதுன்னு காலத்துக்கும் தெரியாது. அந்த வழியோடு வாழ பழகுவது வாழ்க்கையாகி போகிறது. இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சரியான உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு. இது சாட்டர்டே ஸ்பெஷல் கவிதைகள் சொல்லவா.
3: ஜஸ்டின் பிரபாகர் இசையில, கார்த்திக் நேதா வரிகள்ல, சித் ஸ்ரீராம் குரல்ல அந்தி மாலை நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
2: हाय, दिस इज हरभजन सिंह, योर ओन बज्जी, एंड यू आर लिसनिंग टू क्रिकेट का ब्लॉकबस्टर, ओनली ऑन इंडियाज नंबर वन रेडियो स्टेशन रेडियो सिटी।
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो SBI पावर टू एवरी इंडियन।
3: Love Guru order neenga ketirukkirathu FM FM na
4: Radio City 91.1
5: ellarum BE BTech specialization offer pandranga ana medical service specialized courses ku enga options irukku
6: BSc nursing BE pharmacy BSc allied health sciences anesthesia renal dialysis medical laboratory technology pondra specialized courses ku call Bharat Institute of Higher Education and Research call 0446116299
7: ippovum 3 maasam kaathirukkanuma AU small finance bank savings account irundha ovvoru maadhamum interest unga account la 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட் மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட அதான் சொல்றோம் சிந்தனையை மாற்றுங்க பேங்கையும் மாற்றுங்க
8: டாட் நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம் பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல
9: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்
8: கெஸ் வாட் நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன் காசா கிராண்ட் மெர்க்யூரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல
9: ஆனா பிரைஸ் எப்படி
8: அதுதான் ஹைலைட்டே ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்
9: வாவ் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாதுரா
10: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores upgrade your life at Casa Grand Mercury where space comfort and community come together price hike ku munnadi ippove book panunga call 8807112200 rara number TN29 building 0069202024 TNC apply
11: shape your future at Punjab Association's Dr Vikram Agarwal Adarsh College of Arts and Science Kandambakkam close to upcoming Butford Metro Station near St Thomas Mount choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72000-13431.
1: Radio City, Love Guru.
3: Radio City, Love Guru order. Neenga ketirukkirathu FM, FM na.
4: Radio City 91.1.
12: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் நான் சொன்னதும் நரேஷ் ஐயர் குரல்ல தனுஷ் வரிகள்ல ஜிவி பிரகாஷ் இசையல்

0: காதல் சம்டைம்ஸ் சுகமானது, சம்டைம்ஸ் வலியானது. சுகமான வலிக்கான பெயின் கில்லரா லவ் குரு, ஆன்லி ஆன் எஃப்எம்.
1: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு. இது சாட்டர்டே ஸ்பெஷல், கவிதைகள் சொல்லவா. இந்த கவிதை இரவை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கவிஞர் கவிஞன் மொழியுடைய அன்பின் ஆதிராயணம் கவிதை தொகுப்பு. எனக்கு பிடித்த கவிதைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த கவிஞர் பிரசுரம் பண்ணியிருக்கார். இந்த கவிஞர் தன்னுடைய தாரக மந்திரமா வச்சிருக்கக்கூடிய வார்த்தை, யாதும் ஊரி யாவரும் கேளிர். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் ஒருத்தரை தேடி ஓடுவோம், ஆனால் நாம் தேடுற அந்த அன்பு வேற ஒருத்தங்க நமக்கு கொடுத்த அன்பாக இருக்கும். இதில் சர்ப்ரைஸ் என்னென்னா, நாம் யாரை துரத்தி துரத்தி காதலிக்கிறோமோ அவங்க கிட்ட தான் நாம் தொலைச்ச காதலும் இருக்கும். இந்த குழப்பமான ஆனால் உண்மையான வழியை வரிகளாக சொன்னால் இந்த கவிதை வரும். அவளைத்தான் காதலிக்கப் போகிறாயா, அவளைத்தான் காதலிக்க போகிறாயா, அவளிடம்தானே என் காதல் இருக்கிறது. அவளைத்தான் காதலிக்க போகிறாயா, அவளிடம்தானே என் காதல் இருக்கிறது. இந்த காதல் அப்படின்றது ஒரு சுழற்சி மாதிரி கைமாறி போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த தொடக்கப்புள்ளி நாம தான் தெரியறப்போ வர வழி இருக்கு. அது ரொம்ப கொடுமையானது. அவகிட்ட நீ தேடுறது அவளுடைய அன்பையா, இல்லை அவகிட்ட தேங்கி போயிருக்க உன்னுடைய காதலையா? பதில் சொல்ல முடியாத சில கேள்விகளோட மிச்சம்தான் இந்த கவிதை. இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு.
2: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம். எஃப்எம்னா
3: ரேடியோ சிட்டி 91.1.
4: யுவன் சங்கர் ராஜா இசையில, நா முத்துக்குமார் வரிகள்ல, ஸ்ரேயா கோஷல் குரல்ல, நினைத்து நினைத்து கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra thangamanga aarambikalam. NAC Digigold app download seyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-42.
7: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
8: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
7: அதுல என்ன ஸ்பெஷல்?
8: செப்பரேட் டைமண்ட் ஃபுளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
7: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
8: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
7: சரி, இப்பவே கிளம்பலாம்.
8: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
9: புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
10: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
11: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 அண்ட் 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 crore அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807-11-2200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069-2024. TNC அப்ளை.
4: குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
12: ரேடியோ சிட்டி 91.1.

ஷான் ரோல்டன், ஸ்வேதா மோகன் மற்றும் பிரசன்னா குரல்களில், செல்வராகவன் வரிகளில், ஷான் ரோல்டன் இசையில். பார்த்த பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு வழி இருக்கு. சில பேர் லட்சியத்தை நோக்கி ஓடுவாங்க, சில பேர் கடமையை செய்வாங்க. ஆனால் எல்லா ஓட்டமும் ஒரு இடத்துல வந்து நிற்கும். அது அன்பிற்கான ஒரு இயக்கம். ஒருத்தரை முழுசாக நேசிக்கிறதும் அதே அன்பா உங்ககிட்ட இருந்து திரும்ப பெறதும் தான் இந்த உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய வரம். அதை விட அழகான ஒரு வழி இந்த வாழ்க்கையை வாழ இருக்கா என்ன? அப்படி ஒரு கவிதை. நிறைய நேசித்தலையும் நேசிக்கப்படுதலையும் விடவா, நிறைய நேசித்தலையும் நேசிக்கப்படுதலையும் விடவா, இவ்வாழ்வை வாழ இன்னொரு வழி உண்டு. நிறைய நேசித்தலையும் நேசிக்கப்படுதலையும் விடவா, இவ்வாழ்வை வாழ இன்னொரு வழி உண்டு. நிஜம்தான், நேசிக்க ஆள் இல்லாத வாழ்க்கையும் யாரையும் நேசிக்காத மனசும் ஒரு பாலைவனம் மாதிரி. அன்பு கொடுத்து அன்பை வாங்கணும், இதுதான் மனுஷ வாழ்க்கையுடைய அடிப்படை. மற்ற எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான். இன்னைக்கு உங்ககிட்ட அந்த அன்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்துடைய மிக பெரிய கோடீஸ்வரன். அந்த அன்பை இப்போவே இங்கேயே இன்னைக்கே கொண்டாடுங்க. என்ன பேசலாம் தொடர்ந்து கேளுங்க. FM ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு, காற்றழகில் காதலோடு கவிதைகளோடு.
1: ரேடியோ சிட்டியில் கோடி அருவி கொட்டுதே, பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீயின் குரல்களில் வரிகள் யுகபாரதி, இசை ஷான் ரோல்டன்.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
0: Radio City Cricket Blockbuster Reel.
2: Aarumuko. All rounder Aarumuko.
3: Radio City.
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவில் இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏ நல்ல பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்,
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now.
5: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: Inaindu valanguvor
7: KPN Promoters in year and bonanza offer. Ooru pakathila plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner,
15: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: குளிர்ச்சி
17: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.

மற்றும் மாணிக்க விநாயகம் குரல்களில், அறிவுமதி வரிகளில், ஆர் பி பட்நாயக் இசையில், கவிதையை தெரியுமா பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு. கேட்டுக்கொண்டிருப்பதும் லவ் குரு காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு. இது சாட்டர்டே ஸ்பெஷல் கவிதைகள் சொல்லவா. ஒவ்வொரு சனி இரவும் கவிதைகளால் அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். நிறைய கவிஞர்கள், நிறைய கவிதைகள், நிறைய பதிப்பகம்னு வாரத்துடைய முதல் நாள்லேருந்தே நான் ரொம்ப பிஸி ஆகிடுவேன். அப்படி இன்னைக்கு கவிஞர் கவிஞன் மொழியோடைய கவிதைகள் அன்பின் ஆதிராயனம் கவிதை தொகுப்பிலிருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அன்புல மிகப்பெரிய வழி எது தெரியுமா? நாம நேசிக்கிறவங்க நம்மளை தேடி வரும்போது நாம அவங்க கிட்ட இருந்து விலகி போறது தான். அது ஏதோ வெறுப்புல இல்லை, நம்ம மேல நமக்கே இருக்கிற ஒரு வெறுப்புல. நான் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், என் வாழ்க்கை ரொம்ப குழம்பி போயிருக்கு அப்படின்னு தனக்குள்ளே குறுக்கி போற ஒரு மனசோட மௌனமான அழுகை தான் இந்த கவிதை. அழுக்குகளால் நிரம்பிவிட்டேன், அழுக்குகளால் நிரம்பிவிட்டேன், உன் கைகளுக்குள் அகப்படவே விருப்பமில்லை. அழுக்குகளால் நிரம்பிவிட்டேன், உன் கைகளுக்குள் அகப்படவே விருப்பமில்லை. ஆனா நிஜத்துல அன்புங்கிறது அழுக்கெல்லாம் பார்த்து விலகிறது இல்லை, அந்த அழுக்குகளையும் சேர்த்து துடைக்கிறது தான். ஆனா பாவம் இந்த மனசு நேசிக்கிறவங்க கையில கரப்படிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு விலகியே நிக்குது. இந்த விலகலுக்கு பின்னாடி இருக்கிறது பயம் இல்லை, தன் காதலன் அல்லது காதலி மேல இருக்கிற அதீத மரியாதை. ஆனா ஒண்ணு, காயப்பட்ட மனசுக்கு தேவை தனிமை இல்லை. ஒரு தாயை போல அள்ளி அணைக்கிற அரவணைப்பு மட்டும்தான். என்ன பேசலாம்? தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு. காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு. இது சாட்டர்டே ஸ்பெஷல் கவிதைகள் சொல்லவா.
1: தேவன் ஏகாம்பரம் குரல்ல, தாமரை வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில. கேட்டுட்டு இருக்கீங்க இருவிழி உனது.

0: என் பேரும் காதல். காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு ஒன்லியா எஃப்எம். எஃப்எம்னா
1: ஏஆர் ரஹ்மான் இசையில கபிலன் வரிகள்ல விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்கள்ல இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: powered by
1: healthier சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற பீ ரைட் sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பீ ரைட் sunflower oil-ல வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 deep beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: ரூபாய் 100 போதுமே இன்று தங்கம் வாங்க ஆரம்பிக்கலாம். NAC Digigold app download செய்யுங்கள். இப்போதே 7.5% போனஸ் பெறுங்கள்.
2: Happiness partner Satya, spreading happiness.
4: Radio City Love Guru.
5: Radio City Love Guru order நீங்க கேட்டிருக்கிறது FM. FM னா
6: Radio City 91.1.
7: இலவசம் வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் & கோ.
5: Radio City Love Guru order neenga ketirukkirathu FM. FM na
6: Radio City 91.1.
8: பரத் சங்கரோட இசையில யுகபாரதி வரிகள்ல வைகோ விஜயலட்சுமி அண்ட் பரத் சங்கர் குரல்கள்ல வா வீரா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு. இது சாட்டர்டே ஸ்பெஷல், கவிதைகள் சொல்லவா, காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு. உங்களுக்கு பிடித்த கவிதைகளை என் கூட ஷேர் பண்ணலாம். 7200-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குருன்னு டெக்ஸ்ட் பண்ணி. இன்னைக்கு நாம கவிஞர் கவிஞன் மொழியுடைய கவிதைகளை சொல்லிட்டு இருக்கோம். அன்பின் ஆதிரா கவிதை தொகுப்புல இருந்து. நம்மள பல பேர் ஒரு பிரேக்கப்பை துரோகமாவோ இல்லை ஒரு தோல்வியாக தான் பார்க்குறோம். ஆனால் காதல்ன்றது ஒருத்தரை ஒருத்தர் முழுசாக அர்ப்பணிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க அவங்களாகவே இருக்கிறதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கறதும் தான். நீ எனக்கே வேணும்னு அடம் பிடிக்காம உனக்கு எது சந்தோஷமோ அதை செய்யணும்னு சொல்கிறதுல ஒரு பெரிய நேர்மை இருக்கு. அப்படி ஒரு நேர்மையான மனசு பிரிஞ்சு போகிற காதலனையோ காதலியோ பார்த்து கேட்குற கேள்விதான் இந்த கவிதை. உன்னை உன்னிடம் கொடுப்பதுதான் காதல் என்கிற போது, பிரிந்து போவதினால் மட்டும் என்ன குற்றங்களை சுமத்த முடியும் உன் மீது என்னால்? உன்னை உன்னிடம் கொடுப்பதுதான் காதல் என்கிற போது, பிரிந்து போவதினால் மட்டும் என்ன குற்றங்களை சுமத்த முடியும் உன் மீது என்னால்? இங்க பிரிவு அப்படின்றது முடிவில்லை, அது ஒரு விடுதலை. என்னை விட்டு நீ போறப்போ உன்னையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் விலகி நிற்கிறேன். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க பிரிஞ்சு போகும்போது யாருடைய சுயத்தையாவது கொண்டு போயிடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, அப்படியே நான் உன்னை கொடுத்துட்றேன். இதுல ஓ மேல பழி போட என்ன இருக்கு? காதலிக்கும் போது எப்படி உன்னை கொண்டாடினோ அப்படியே நீ போகும்போதும் உன்னை அனுப்புறேன். அந்த மனசுதான் காதலுடைய ஆகச்சிறந்த வடிவம். கூடும்போது கொடுத்த மரியாதையை பிரியும் நிமித்தத்திலும் கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான காதல். இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு. காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு.
1: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம். எஃப்எம்னா
2: ரேடியோ சிட்டி 91.1.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City, Love Guru.
4: Radio City, Love Guru order. Neenga ketirukkirathu FM, FM na.
5: Radio City, 91.1.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
1: ரேடியோ சிட்டி 91.1.
2: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டிட்டு இருக்கிற பாடல் ஒத்த கட மச்சான், ஹரிஹரசுதன் குரல்ல வைரமுத்து வரிகள்ல இசை டி இமான்.

0: சுமச்சி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

காதல் சம்டைம்ஸ் சுகமானது, சம்டைம்ஸ் வலியானது. சுகமான வலிக்கான பெயின் கில்லரா லவ் குரு, ஆன்லி ஆன் எஃப்எம். குரலில் வி இளங்கோ, வரிகளில் போபு சசி, இசையில் மனசெல்லாம் பாடல், ரேடியோ சிட்டியில்.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற B right sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் number 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க. B right sunflower oil-ல வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440. Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra thangam vaanga aarambikkalam. NAC Digigold app-ai download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்
6: வசந்தன் வாங்க ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM
7: ரேடியோ சிட்டி 91.1.
8: வித்யாசாகர் மியூசிக்ல உன்னிகிருஷ்ணன் அண்ட் சுஜாதா மோகன் வாய்ஸ்ல கபிலன் வரிகள்ல உன் சமையல் அறையில் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: FMR Radio City 91.1 FM கேட்டுட்டு இருக்கீங்க. FMR Radio City-யில் நான் உங்கள் லவ் குரு. காற்றலையில் காதலோடு கவிதைகளோடு இது சாட்டர்டே ஸ்பெஷல் கவிதைகள் சொல்லவா. இன்னைக்கு கவிஞர் கவிஞன் மொழியுடைய கவிதைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். அன்பின் ஆதிரா கவிதை தொகுப்பில் இருந்து. காதல் அப்படின்றது வெறும் ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாது, அது இந்த யூனிவர்ஸுடைய மிகப்பெரிய கொண்டாட்டம். ஒரு பூ பூக்கும் போதோ, ஒரு மழை துளி மண்ணோட சேரும் போதோ இந்த பூமி ஒரு பேரானந்தத்தை அடையும், அடையுது. அந்த மாதிரி ஒரு ஆழ்கடலோட அமைதியில் யாருக்கும் தெரியாம ரெண்டு மீன்கள் இணையும் போதோ அந்த பிரம்மாண்டமான கடல் அந்த நொடியை எப்படி உணரும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த பிரமிப்ப கவிதையா கேளுங்க. இரு மீன்கள் புணரும் பொழுது, இரு மீன்கள் புணரும் போது அக்கடல் அக்கணம் அதை எதுவென உணரும்? இரு மீன்கள் புணரும் போது அக்கடல் அக்கணம் அதை எதுவென உணரும்? ஒரு துளி கலக்கும் போது கடல் தன்னை இன்னும் பெருசா ஃபீல் பண்ணுமோ, இல்ல தனக்குள்ள ஏதோ ஒரு புது உயிர் பிறக்கிறத ஃபீல் பண்ணுமோ? ஒரு உன்னதமான காதலும் அப்படித்தான். ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போது அவங்கள சுத்தி இருக்கிற காத்து மரம் செடி கொடின்னு எல்லாமே அந்த அன்போட அதிர்வை உணர ஆரம்பிக்கும். ஏன்னா காதலுங்கிறது ஒரு தனி மனித உணர்வு கிடையாது, அது ஒரு யூனிவர்சல் எனர்ஜி. அந்த தருணங்களை மௌனமா ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் வாழ்க்கையுடைய ரகசியம் புரியும். லவ் குரு மாதிரி இன்னும் பேசலாம், இன்னும் பேசலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம், எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்க லவ் குரு. காற்றலையில் காதலோடு கவிதைகள்
1: ரேடியோ சிட்டியில. நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் மாச்சோ, சித் ஸ்ரீராம், ஸ்வேதா மோகன் மற்றும் விஜய் குரல்கள்ல. விவேக் வரிகள்ல இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। रिंग्स ब्रेक्स रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
1: रेडियो सिटी।
2: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டாடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
0: ஓடுற? ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: Housing partner, Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேகே நகர், சென்னை.
13: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: நீங்க கேட்டிருக்கிறது FM னா
15: ரேடியோ சிட்டி 91.1.
14: ரேடியோ சிட்டி லவ் குருவோட

0: காதல்ல சில நேரங்களில் நாம கேட்கிற பதில்கள் கிடைக்காம போகலாம். ஆனா அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம மனசு விடாது. காலையில வெளிச்சம் வரும்போது அந்த இருள் எப்படி சத்தம் இல்லாம காணா போயிடுமோ அந்த மாதிரி ஒரு மௌனத்தோட, ஆனா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்ம காதல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன அப்படின்ற ஒரு ஆன்சர் தான் நம்ம வாழ்க்கையவே மாத்த போகுது. அந்த ஏக்கத்தை கவிதையா கேட்கலாம் எஃப்எம்ல, எஃப்எம்ல ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு காட்டலையில் காதலோடு கவிதைகளோடு. இது சாட்டர்டே ஸ்பெஷல் கவிதைகள் சொல்லவா. கவிஞர் கவிஞன் மொழியுடைய அன்பின் ஆதிரா கவிதை தொகுப்பிலிருந்து கவிதைகளை சொல்லிட்டு இருக்கேன். ஒலியிலிருந்து இருள் கிழிவதைப் போல சத்தமின்றி உன்னைத்தான் மீண்டும் மீண்டும் உன்னிடமே கேட்டுக் கொண்டிருப்பேன். ஒலியிலிருந்து இருள் கிழிவதைப் போல சத்தமின்றி உன்னைத்தான் மீண்டும் மீண்டும் உன்னிடமே கேட்டுக் கொண்டிருப்பேன். யாசிக்கிறதுல கூட ஒரு அழகு இருக்கு. நம்மளை படிக்கலன்னு நம்மளை நேசிக்கிறவங்க சொன்னாலும் நம்ம மனசுக்கு தெரியும் அவங்க கிட்டயும் ஏதோ ஒரு மூலையில நமக்கான ஒரு இடம் இருக்கணும். அந்த நம்பிக்கையில தானே தோத்து போனாலும் பரவாயில்லன்னு மீண்டும் மீண்டும் அந்த வாசல்ல போய் நிக்கிறோம் கூச்சப்படாம. ஏன்னா காதல்ல அந்த தோல்வி கூட ஒரு சுகமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அங்க கேட்கறது நாம, கொடுக்க போறது நமக்கு பிடிச்சமானவங்க. அவ்வளவுதான். இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு காட்டலையில் காதலோடு கவிதைகளோடு.
1: ரேடியோ சிட்டியில குச்சி குச்சி ராகமா, ஹரிஹரன், ஸ்வர்ணலதா, ஜிவி பிரகாஷ் மற்றும் ஸ்ரத்தாவின் குரல்களில் வரிகள் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹமான்.

0: நானே காதல், என் பேரும் காதல், காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு ஒன்லியா எஃப்எம். எஃப்எம் தான்
1: யுகபாரதி வரிகள்ல ஸ்ரேயா கோஷல் ஜிதின் ராஜ் பாடிருக்க பாட்டு பிடிக்குது, கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: City Love Guru oda neenga ketirukkuradhu FM FM na
1: Radio City 91.1.
2: அனந்து மற்றும் ஹரிச்சரன் குரல்களில் ராஜமுருகன் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் மனமெங்கும் மாய ஊஞ்சல் பாடல் ரேடியோ சிட்டியில்

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City, Love Guru.
4: Radio City, Love Guru order. Neenga ketirukkiradhu FM, FM na.
5: Radio City, 91.1.
4: Love Guru order. Neenga ketirukkiradhu FM, FM na.
5: Radio City 91.1.
6: ரேடியோ சிட்டியில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு நடிகர் தனுஷ் அவர்களோட வரிகள்ல, அனிருத் மியூசிக்ல, மோஹித் சவான் குரல்ல, போனி போ, தொடர்ந்து கேளுங்க.

0: காதல் சம்டைம்ஸ் சுகமானது, சம்டைம்ஸ் வலியானது. சுகமான வலிக்கான பெயின் கில்லரா லவ் குரு, ஓன்லி ஆன் எஃப்எம்.
1: எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்க லவ் குரு, காற்றலகில் காதலோடு கவிதைகளோடு. இது சாட்டர்டே ஸ்பெஷல், கவிதைகள் சொல்லவா. இன்னைக்கு நாம கேட்ட இந்த வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்க ஏதோ ஒரு உணர்வின் பிரதிபலிப்பு. வாழ்க்கையில நிறைய நேசித்தலையும் நேசிக்கப்படுத்தலையும் விடவா வாழ இன்னொரு வழி உண்டு. அப்படின்னு நேசிக்கும் போது நாம நேசிப்பவங்க கிட்ட சத்தமின்றி மீண்டும் மீண்டும் அவங்களையே கேட்டுட்டு இருப்போம். சில நேரங்களில் காதல் கை கூடாம போகலாம், ஆனால் உன்னை உன்னிடம் கொடுப்பதுதான் காதல் என்கிற போது பிரிஞ்சு போறதுல மட்டும் உன் மேல என்ன பழி சுமத்திர முடியும் இல்லையா? அப்படி பிரிஞ்ச பிறகு எஞ்சிருக்கும் அந்த மீதி காதலை வைத்துக் கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிற வேலைகள்ல அழுக்குகளால் நிரம்பிவிட்டேன். உன் கைகளுக்குள்ள அகப்படவே விருப்பமில்லை என்று நம்மளை நாமே சுருக்கிக்கிறோம். ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இரு மீன்கள் புணரும்போது அக்கடல் அதை அக்கணம் எதுவென உணருமோ அந்த உன்னதமான உணர்வை ஒரு முறை அனுபவிச்சா இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிடும். உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், இப்போதும் கூட தண்டிக்க முடியும் தானே, ஏன் மன்னித்து மீண்டும் காதலிக்க கூடாது? நீங்கள் தேடி ஓடுற அந்த அன்பிற்குள்ளும் உங்களுடைய காதல் தானே ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதனால அன்பை விதைப்போம், அன்பால் நிறைவோம். இந்த அழகிய கவிதைகளோடு அந்த நினைவுகளோடும் இன்றைய லவ் குரு நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த சாட்டர்டே ஸ்பெஷல் கவிதைகள் சொல்லவாவிற்கு கவிதைகளை கொடுத்த கவிஞர் கவிஞன் மொழி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் உங்களை திங்கக்கிழமை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள் இதயத்திற்கு நெருக்கமானவர்களிடம் உங்கள் அன்பை ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவரை நான் உங்களோடு தான் பேசி கொண்டிருப்பேன், உங்களை கேட்காமலே, உங்களுக்கும் கேட்காமலே. இப்போ நான் கிளம்புறேன். தொடர்ந்து கிளங்க எஃப்எம், எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு. கிளம்பட்டுமா? Hey much, good night, sweet dreams, love you.
2: Radio City, Love Guru.
3: Radio City, Love Guru oda neenga ketirukkaradhu FM. FM na
4: Radio City 91.1.
5: ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் உமா ரமணன் குரல்களில், பேரரசு வரிகளில், மணி சர்மா இசையில், கண்ணும் கண்ணும் தான் ரேடியோ சிட்டியில்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
4: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டி

0: ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் யுக பாரதி வரிகளில் டி இமான் இசையில் ஏ ஆள பார்க்க போறேன் பாடல் ரேடியோ சிட்டியில்
1: ரேடியோ சிட்டியில்
0: ஏன்

0: City Love Guru oda neenga ketirukkuradhu FM FM na
1: Radio City 91.1
2: யுவன் சங்கர் ராஜா சித் ஸ்ரீராம் வாய்ஸ்ல கருமாத்தூர் மணிமாறன் லிரிக்ஸ்ல யுவன் சங்கர் ராஜா இசையில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கஞ்சா பூவு கண்ணால ரேடியோ சிட்டி.